கலிக தும்பி கஸ்தூரிக தமல் தகசிதே க்ஷணம் சசரஜா பபாஷாங்குஷா.

ஏகாத பத்ர சாம்ராஜ்ய பிரத சைகாந்த பூஜித ஏதமான பிரபா சைஜ கணேஜ ஜெகதீஸ்வரி ஏகவீராதி சம்சேவ்யா சைக

சத்யாதி பாபசமணி ஹரிதஸ்வாதி தேவிதா ஹஸ்தி கும்போ துங்க குஜ ஹஸ்தி கிருத்திய.

சர்வ பிரபஞ்ச நிர்மாத்ரி சமானாதிக வர்ஜிதா சர்வோத்தும் சங்ககீனா சகுணா சகலேஷ்டரா.

நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது தெய்வீக ராகம். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்டு

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 27 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இனி தொடர்வது குரல் அமுதம்.
1: அடுக்கிய கோடி பெறினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர்.
2: கோடி கோடியாக செல்வம் பெறுவதாக இருந்தாலும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் தங்கள் குடிப்பெருமையை குறைக்கின்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 954, அதிகாரம் குடிமை.
1: அடுக்கிய கோடி பெறினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர்.
2: கோடி கோடியாக செல்வம் பெறுவதாக இருந்தாலும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் தங்கள் குடிப்பெருமையை குறைக்கின்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 954, அதிகாரம் குடிமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆவண கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். பிலிப்பைன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் 8 தொடங்கி 18 வரை நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.

ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது உங்க அனைவருக்குமே இனிமையான காலை பொழுதா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சுகன்யா, அண்ட் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ ஆர்ஜே சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் சில விஷயங்களை என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க. மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் மனதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். எஸ், உங்களோட மனம் உங்கள் கைவசம் இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணால் செய்யலாம், எப்படி வேணால் செய்யலாம். இந்த ஒரு கருத்தோட நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக சீர்காழி கோவிந்தன் அவர்களுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. நாம் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்து அதை எவ்வளோ மெதுவாக செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் செஞ்சுக்கிட்டே இருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை யாராலையும் நிறுத்த முடியாது, நீங்கள் சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. 6:15 ஆகிட்டுருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய குரலில் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு வரும்போது 6:14 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க
1: பக்தி நேரம்.
0: நாமாய் ஒரு விஷயத்தை நிறுத்தாத வரைக்கும் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்ல. ஆமாங்க, இவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, அவங்க

0: பக்தி நேரம்.
1: டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு வரும்போது 6:26 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி உணரும் ஒரு வழி நாளை நீங்கள் உணரும் பலமாக மாறலாம். ஆமாங்க, எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் இன்றைக்கி அது அதிகமாக இருக்கும், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் 3ஆம் நாள் அது கொஞ்சம் குறையும், 4ஆம் நாள் இன்னும் கொஞ்சம் குறையும், 5ஆம் நாள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வந்துடும். அப்போது நீங்கள் உணரக்கூடிய பெரிய பலமாக கூட அந்த வலி தெரியலாம். அதே தான் இன்று நீங்கள் உணரும் அந்த வலி நாளை நீங்கள் உணரும் பலமாக மாறலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி. சுஷீலா அவர்களுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

தங்கனுக்கு, வேலனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, தங்கனுக்கு, வேலனுக்கு.

பக்தி நேரம். சோழமங்கலம் சகோதரிகள் குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:40 ஆகிட்டு இருக்கு. நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே மறந்துட வேண்டாம். வெற்றி அப்படிங்கிற இலக்கை அடையணும் அப்படின்னா தோல்விகள் அப்படிங்கிற படிக்கட்டை நம்ம ஏறிதான் ஆகணும். சில நேரங்களில் வெற்றி 2வது படிக்கட்லேயும் 3வது படிக்கட்லேயும் கூட கிடைச்சிடலாம். ஆனால் சில பேருக்கு 10வது படிக்கட்டில் தான் கிடைக்கும். பட் அந்த 9 படிக்கட்டு தோல்வி என்பது அவங்கள ரொம்ப அழகான ஒரு மனிதராக மிருகேற்றி இருக்கும். அதை மட்டும் நம்ம மறக்க வேண்டாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக கே வீரமணி அவர்களுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

கண்ணன் மொழி பேசி அவர் கனிவுடனே கயவரும் கரைந்து மனம் திரும்பிடவே அன்றும் இன்றும் அவர் என்றும் திரும்ப

ஏஆர் ஷேக் முகமது வாய்ஸில் சாங் கேட்டு வரும்போது 6:52 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம் வந்தாச்சு. நீளாயுள் நிறை செல்லும் குன்றா புகழ்பெற்று வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் அனைவருக்குமே இனிமையான நாளாக இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறது. நான் உங்கள் அஜய் சுகன்யா, மீண்டும் உங்களை 7:02 வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: அன்புள்ள ராஜேஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனிதன் நல்லபடியா வாடுறான்னா அவனது ஆயுட்காலம் 100 வயசுக்கு மேல. ஆனா இப்போ அப்படி அல்ல, சராசரியா 70 வயசு வரை வாழுறோம். இதற்கு பல்வேறு காரணங்கள். அதாவது ஆயுட்காலம் முழுக்க வாழ முடியாம போவதற்கு உடற்பயிற்சியின்மை, உடல் உழைப்பின்மை, இரவுல கண் முழிக்கிறது, சரியா தூங்குறதில்ல, காலை உணவை தவிர்த்தல், ஆரோக்கியமற்ற உணவுகளின் மீது உள்ள நாட்டம், கண்டது கிடையாத சாப்பிட்றது, அப்புறம் பணத்தை நோக்கிய ஓட்டம், எதுக்காக இப்படி சம்பாதிக்கிறது, பழைய உணவுகளை மீதமான உணவுகளை சூடாக்கி சாப்பிட்றது, கவலைகளை கட்டி கொண்டிருத்தல். இந்த 7 காரணங்கள் மிக முக்கியமானவை நமது ஆயுள் குறைந்து போவதற்கு. ஒரு நாளைக்கு எல்லாரும் 3 வேளை சாப்பிட்றோம். வாழ்வில் உணவை முதன்மைப்படுத்துங்கள். தரமான உணவையே உட்கொள்ளணும். கண்டதையும் கொட்ட நமது வயிறு ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. நேரத்துக்கு தூங்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தூங்கணும். ராஜேஷ்குமார் சார், நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? நிம்மதியான உறக்கத்தின் போது தான் உடல் தன்னைத்தானே சீராக்கி கொள்ளும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சூடான தண்ணீர் குடிக்கணும். போதிய அளவு நீர் அருந்தணும். ஒரு நாளைக்கு 2.5-3 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கணும். இளநி ரொம்ப நல்லது. பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய், ஊற வைத்த நிலக்கடலை, வெள்ளரி பிஞ்சு, கேரட், சின்ன வெங்காயம், பழங்கள், நட்ஸ் என்று சொல்லக்கூடிய பருப்பு வகைகள், இவற்றை தினமும் காலையில் சாப்பிடணும். காலை உணவை தவிர்க்கக்கூடாது. ஆரோக்கியமானதை தேர்வு செய்து சாப்பிடணும். அளவாக சாப்பிடணும். எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணும். எறும்பு போல, தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக இருக்கணும். தொடர்ந்து ஓரிடத்தில் உட்கார்ந்திருப்பதை தவிர்க்கணும். அப்படி உட்கார்ந்து தான் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம்னா அப்பப்போ எழுந்து கொஞ்சம் காலாற நடக்கணும். திரும்ப வந்து மறுபடியும் வேலை பார்க்கணும். இப்படி நமது உடல் நலனில் அக்கறையோடு இருக்கணும். உடற்பயிற்சி என்பது உணவை போல அத்தியாவசியமான ஒன்று. இறுக்கமாக இருக்கக்கூடாது. சிரித்து பேசி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கணும். நம்முடைய வட்டத்தை இயந்திரத்தோடு குறுக்கி கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இயந்திரங்கள் இல்லாமல் வாழ இயலாது. விவசாய அன்பர்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. விவசாய பணிகளுக்கெல்லாம் இப்போ யாரும் வர்றதில்லை. அதனால் நிறைய இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. விதை முதல் விளைச்சல் வரை கருவிகள் வந்துருச்சு. ஒரு காலத்தில் டிராக்டர் என்ற இயந்திரத்தை வயலில் இறக்குனப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தொழிலாளிகளின் வயிற்றில் அடிக்கும் இந்த கருவியை பயன்படுத்தக்கூடாதுன்னு. அப்புறம் அந்த எதிர்ப்பு நீர்த்து போனது. இன்னைக்கு அப்படி அல்ல, கருவிகள் வேணும், புதுசு புதுசாக கருவிகளை கேட்டு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறத பார்க்குறோம். ஆனால் ராஜேஷ்குமார் சார், கருவிகள் செய்கிற வேலையை கருவிகள் செய்யட்டும், மனிதன் செய்கிற வேலைகளை மனிதன் தான் செய்ய முடியும், செய்யணும். உதாரணத்துக்கு நெல் வயலில் ஆளை விட்டு களை எடுக்க சொல்லுவாங்க. அப்படி களை எடுக்கும்போது காலால் வேர்களை மிதிப்பாங்க அல்லது வேர்கள் மிதிப்படும். அந்த மாதிரி மிதிச்சா வேருக்கு ஓர் அழுத்தம் ஏற்பட்டு சிம்புகள் நிறைய வெடிக்கும். இந்த வேலையை களை எடுக்கும் மெஷினோ களைக்கொல்லி மருந்தோ செய்யுமா? இதுபோல் நிறைய எழுதலாம் கடுதாசியில. மனித தன்மை வேணும். ஆளை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணிய வேண்டும். பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்பு. இறை தேடு, இறையையும் தேடு. நிறைகளை பேசு, நிறைய பேசாதே. கேட்பவரிடம் சொல், சொல்பவரிடம் கேள். பெரியோரை வணங்கு, சிறியோரை வாழ்த்து. இவையே வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள். வாழ்க்கை ஓர் அற்புதமான பரிசு இறைவன் கொடுத்தது. அதை மகிழ்வாய் வாழ முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுட சுட சூரியன் சுடான ஒரு காஃபி, சூப்பரான மெலடி பாடல்கள், உங்க மார்னிங் இன்னும் ஸ்பெஷலாக வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜே சுகன்யா. எஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான சண்டேல ஜாலியான ஒரு டேவா இந்த நாள் எல்லாருக்குமே அமையணும். நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஃபேமிலியோட வைப் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க, கொஞ்சம் குடும்பத்தோட வெளியவும் போயிட்டு வாங்க. அண்ட் எப்பவுமே வெளியவே சுத்திட்டு இருக்கவும் கொஞ்சம் வீட்டுக்குள்ள குடும்பத்தோடவும் இருங்க. இந்த கருத்தோட ஓகே எனக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு நீங்க கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு எனக்கும் தெரியும். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி சாங் இருக்கு. இந்த சாங்கோட அடுத்த பக்கத்துல தான் உங்களுக்கான கேள்வியும் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா மாக்குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 7:07 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னையில இன்னைக்கான கேள்வி என்ன அப்படிங்கறது சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கைக்கோள் அனுப்பிய நாடு எது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. எஸ் இன்னொரு தடவை சொல்றேன், முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கைக்கோளை அனுப்பிய நாடு எது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் பேஜ்க்கு போங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணிட்டு நான் சும்மாவே வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சும்மா வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்காக பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து லைனப் ஆகிட்டே இருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக கேஜி யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையில் இந்த பாடல் என்ன அப்படிங்கிறத மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட விடுங்க. இந்த மியூசிக் கேட்டோடனே உங்களுக்கு மனசையே மாறிடும். ஸ்டே டியூன்ட்.

7:14 ஆன் த கிளாக். எஸ் நிறைய பேர் வந்து விடைகள் அனுப்பின நேரம் ஆயிடுச்சுன்றனால நிறைய விடைகள் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத இன்னொரு தடவை சொல்லிடுறேன். முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கைக்கோள் அனுப்பிய நாடு எது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சவங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ் போயிட்டு உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் அப்படி சொன்ன உடனே யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அலிநகர் மிஸ் மகாதேவன், செய்யார் சந்திரசேகர், சூளை ரீஜா மனோகரன் அண்ட் ஆண்டிபடம் கார்த்திகேயன், மதுரை சோ சண்முக சுந்தரம், சூளை ரீஜா மனோகரன் அகெயின் அண்ட் பிரமிளா தமிழ்ச்செல்வன், செங்கல்பட்டு ரமணி வில்வம், திருநின்றவூர் தமிழன் ஜெயராம் அண்ட் மாலினி தேவி அருணாச்சலம், பிரகாஷ் முத்துதான் அண்ட் திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பொன்னியன்மேடு வன்னை கணேசன், வீரதுரை, பட்டாளம் அப்துல் ஜலீல், ரங்கராஜன் டி நகர்லேருந்து அண்ட் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, மயிலை பட்டாபி பழனிசாமி, பிரபு வீரா அண்ட் சிவன் அருண், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், இவங்க அனைவருமே விடைகளோட இனிய காலை வணக்கங்களும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான மார்னிங்காக இந்த மார்னிங் இருக்கணும்னு வாழ்த்துக்கிறது நான் உங்க அஜய் சுகன்யா. இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, பாடலோட நிறைய தகவல்கள் காத்துட்ருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அப்படிக்கா அப்படிக்கா எப்படிக்காவும் போகாமல் ஸ்டே டியூன்காருங்க. அடுத்த பாடல் எஸ்பிபி அண்ட் சித்ரா அவங்களுடைய குரல்ல.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்னா லைன் அப் ஆயிட்டு இருக்கு. அந்த வரிசையில அடுத்த சாங் உங்களுக்காக மிஸ்டர் ரோமியோ படத்துல இருந்தா வரப்போது. பட் அதுக்கு முன்னாடி சென்னை எஃப்எம் ரெயின்போ பேஸ்புக் பேஜ்ல யாரெல்லாம் நம்ம கேள்விக்கு விடையளிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து, திருநின்றவூர் தமிழன் ஜெயராமன், சிவன் அருண், ஹீராமணி வர்மா அண்ட் சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, ரமா அண்ட் திருமழிஷி அஸ்வினி நாகராஜ், கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து அண்ட் ராமானுஜம்மா ரமா அண்ட் ஆர்கே பூபாலன், சாரி பி கே பூபாலன், மதன் ஷேக் அண்ட் ராமானுஜம் ரமா அகெயின் அண்ட் ராமகிருஷ்ணன் கொழுமன்கொண்டாடிலேருந்து, இவங்க அனைவருமே அழகான கோட்ஸோட இனிய காலை வணக்கங்களோட நிறைய ஜிப்ஸோட உங்களுக்காக விடையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சொல்கிற விடை அந்த விடை சரியான விடை தானா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே வெயிட் பண்ணுற டைமில் பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காகவும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டேட்யூன்காக கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த விடை என்ன அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸ்டேட்யூன் இது 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: சைபால் ஒரு காடு, நல்ல மரம்லாம் செழிச்சு இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா, எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், மூணு கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா, அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும்.

0: உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது. அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை. அது பாட்டுக்கு நடந்து போயிடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார் அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார். இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணாருன்னா, மறக்காமல் அந்த மூணு கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார். அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன். என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்கிறிய, அதுதான்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
1: முகத்தில் பருவா சைபாம் சரியா திரங்கம் சைபாம்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

7:41 ஆகிட்டுருக்கு. எஸ், இன்று ஒரு கவிதை பக்கத்தில். இன்றைக்கான கவிதையை வாசிக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. எல்லோம் எல்லாமுமாக இருந்துவிட்டு யாரோ போல் இருக்கிறாய், யாரோ போல் இருந்துவிட்டு எல்லாமுமாக இருக்கிறாய். மொத்தத்தில் நீ இருக்கிறாய், ஒரு சமயம் எல்லாமுமாக, இன்னொரு சமயம் யாரோவாக. மொத்தத்தில் நீ இருக்கிறாய், ஒரு சமயம் எல்லாமுமாக, இன்னொரு சமயம் யாரோவாக.

மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

7:48 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னை, கேட்டுருக்கீங்க வணக்கம் சென்னையில். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கைக்கோளை அனுப்பிய நாடு இது. இதுதான் இன்னைக்கான கேள்வி. அண்ட் நம்மளாம் பெருமைக்குரிய ஒரு ஆன்சர் தான் இதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த கேள்விக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பேர் விடையாளிச்சுட்டே இருக்காங்க. நரேஷ்குமார் வைஷு, சம்முனி அண்ட் கோவை மாவட்டத்திலேருந்து நாகராஜ், பிரகாஷ் ராமேஸ்வரம்லேருந்து ராகேஷ் அண்ட் திருத்தணிலேருந்து ராமச்சந்திரன், நந்து ஜெயா, சூளைரீஜா மனோகரன், அன்பு ராணி, ஹேமலதா, இவங்க அனைவருமே விடைகளோடு அழகான அப்படி ஜிப்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்று ஒரு தகவல் ரொம்ப அருமையாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஓகே சுகன்யா, கேள்விக்கான விடையை நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பியூட்டிஃபுல் சாங் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில் லவ் டுடே திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த பாட்டை நீங்கள் கேட்டு வந்த அடுத்த பக்கத்தில் நான் உங்களுக்கான விடையும் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்ட், இது 101.4.

சில சாங்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு பேசுறதுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு பாடல் கேட்டுட்டே இருக்கலாம், அந்த குரலுக்கு அப்புறம் நம்ம பேசியே ஆகணுமா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பாடல். அதுவும் என்னை நானே கிள்ளி இது நிஜம்தானா யோசித்தேன் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிரிப்பு சிரிப்பா இருப்பாருங்க, அங்க போடுங்க மியூசிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எவர் பியூட்டிஃபுல், எவர் பப்ளி, எவர் கிரீன் வாய்ஸ்ன்னு சொன்னால் அது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய வாய்ஸ் தான். என்றைக்குமே நீங்கள் காற்றோடு கலந்தாலும் காற்றோடு இணைந்திருப்பீங்க சார். 7:55 ஆயாச்சு, கொஞ்சம் அப்படியே நம்ம ஷோக்கு வந்துடலாம். சரி, எஃப்எம் ரெயின்போ ஃபேஸ்புக் பேஜில் நான் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் விடை அளிச்சிருந்தீங்க. ஸோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கை கோளை அனுப்பிய நாடு எது அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் அனைவருமே சரியான விடை தான் அமைச்சிருந்தீங்க. எஸ், நம்ம இந்தியா தான் அதை ஃபர்ஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணது. மாஸ் ஆர்பிட்டர் மிஷன், மாம் அப்படிங்கிற ஒரு பேரில் மங்கள்யான் அப்படிங்கிற சேட்டலைட்டை நம்ம வந்து ஏவினோம். நவம்பர் 5, 2013 அன்னைக்கு ஏவப்பட்டது. அண்ட் அது போய் சுற்றுப்பாதையை அடைந்த நாள் வந்து செப்டம்பர் 24, 2014. எவ்வளோ ஒரு வெயிட்டிங் பீரியட் இருந்திருக்கு பார்த்தீங்களா. ஸ்ரீஹரிகோட்டா, நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அந்த சேட்டலைட் வந்து விண்ணில் ஏவப்பட்டது. அண்டு நம்மளுடைய ஒவ்வொரு வானவியல் அறிஞர்களும் இதுக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ, நம்ம சயின்டிஸ்ட் எல்லாமே

0: அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இதை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அதை ஒன்று கிடைக்கிறது, அதை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இல்லை. அதுவும் உலகத்திலே ஃபர்ஸ்ட் முறை நம்ம செய்கிறோம் அப்படிங்கும் போது இன்னும் அது ஸ்பெஷலான விஷயம். ஸோ அதை செஞ்ச நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே இப்போவுமே நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இளம் இளைஞர்களும் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை இதோட ஸ்டோரியாக எடுத்திருப்பாங்க. மிஷன் மங்கள்னு அப்படி ஒரு ஹிந்தி படம், பேக்ரவுண்டு அதாவது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு வரும். உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் புரியுதுன்னு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள். ஒரு அந்த ஸ்டோரி எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுன்றதை ஒரு சின்ன கற்பனையோடு கலந்து உண்மையும் கலந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். எனக்கெல்லாம் சில டைமில் பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படம், ஓகே சூப்பர்ல அப்படின்ற மாதிரி தோணும். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், அந்த கதையை அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, வித் தட் நோட் அப்படியே டட்டா பை சொல்லிவிட்டு மீண்டும் 8:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் ஸ்பை ஃப்ரம் சுகன்யா. ஒரு செலிப்ரேஷன் ஒன்று போட்டுருணும்ல, காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் அந்த செலிப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கு.
1: கதவிருக்கு கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா, அன்புக்கு மனசிருக்கு ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா, யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது போங்கடா, கரையோ

0: ஐயாவோடு ஐயாவோடு
1: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசியா உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலி

ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். பிலிப்பீன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் மாதம் 8 தேதி தொடங்கி 18 தேதி வரை நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எட்டு மணி மூணு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எஸ் ரஷ்யா ரெயின்போ தான் கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் சண்டேன்றதுனால ரொம்ப எல்லாம் யோசிக்க வைக்காம ரொம்ப எல்லாம் பேசாம ஜாலியா சாங்ஸ் தான் கேட்க போறோம். அதோட அந்த சாங்ஸ் பத்தினா குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் குட்டி குட்டி தகவல்களும் சேர்ந்து கேட்க போறோம். எஸ் ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்காக மனதை திருடி விட்டா திரைப்படத்துல தான் வந்துகிட்டு இருக்கு. எஸ் இப்போ வந்து 80s ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கல, நிறைய பேர் கிரியேட் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு ஃபோட்டோவும் செம்மையாக இருக்குது. பட் அந்த டைமில் 2000s எயிட்டிஸ் ட்ரெண்டை ஒரு சாங்கில் கொடுத்து அதை அப்படியே செம்மையாக கொரியோகிராஃப் பண்ணி சூப்பரான ஒரு பாடல். அண்ட் எப்போ கேட்டாலும் ஜாலியாக இருக்கும், எப்போ எந்த இடத்துல கேட்டாலும் நம்ம மனம் வந்து ஒரு நிமிஷம் மகிழ்ச்சிக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் வந்துட்டுருக்கு. எஸ் ஆல் டே நமக்கு ஜாலி டே தான்.

0: ஒரு கனவு,
1: ஓர் இலக்கு,
0: ஒரு பயணம்,
1: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
0: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
0: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
1: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
0: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
1: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
0: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
1: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
0: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
1: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
0: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
1: 5-2 மணிக்கு ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
0: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
1: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல,

ஒன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வைப் வந்து ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஹைஃபை போட்டுக்கோங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன பாடல் அப்படிங்கிறத அப்படியே தேடி கண்டுபிடிச்சி தான் செம்மையாக ஒரு பாட்டு போடணுமே அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கும் போது என் கண்ணில் பட்ட பாடல் தான் இந்த அசுரன் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல். ஸோ இந்த பாடலை கேட்டால் எப்போவுமே எனக்கு வந்து ஒரு ஜாலி ஃபீல், ஒரு திருவிழா ஃபீல் மாதிரிலாம் வந்துடும். என்னதான் வந்து இது வந்து ஒரு காதலன் காதலிக்குள்ளே வந்தாலும் அது ஒரு திருவிழா ஃபீல் மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. உங்களுக்கு கேட்டு பாருங்களேன், ஸ்டே டியூன்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எஸ் 8:16 ஆகிட்டு இருக்கு. அருணாச்சலம் படத்துல இருந்த சாங் கேட்டு வந்தீங்க, ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாடல் கேட்டிருந்தீங்கல்ல, நானும் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டிருந்தேன். உங்களுக்குமே

0: Opportunities become progress.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Panchabhoodangal Satchiya, Nangu Vedangal Solla. முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்.

0: நான் கொஞ்சம் சீக்கிரம் நான்
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எட்டு மணி 32 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாடல் உங்களுக்காக சங்கர் மகாதேவன் அண்ட் பிரேம்ஜி வாய்ஸ்ல கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில சென்னை 28 திரைப்படத்துல இருந்தா வந்துட்டு இருக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் ஆடாம இருந்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன மூவாவது போடுங்கப்பா. ஸ்டே டியூன்ட் டு தி 101.4.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: 4:45 அப்படின்னு சொல்ல மாட்டேன், 8:45 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரஷ் ஆர் ரெயின்போ. சில வாய்ஸ் எல்லாம் கேட்கும் போது எப்படிதான் பாடுறாங்க அப்படின்றத தாண்டி என்ன வாய்ஸ்டா அப்படின்னு நம்ம உட்காந்துருவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் தான் ஹரிணி அவங்களோடதும். அதுவும் ஸ்பெஷலி இந்த சாங்ல சுற்றுபூமி சுற்றும் வந்து ஒரு ரொம்ப கியூட்டா வைபா, ஒரு பிளஸ் டூ முடிச்ச பொண்ணு அப்படியே யாருடா அது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்க மாதிரி ஒரு பாடல். ஜோவும் அதுக்கு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் கேட்டு வந்த நேரம் சரியா 8:46:26 கடந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த பாடல் உங்களுக்காக கரிஷ்மா ரவிச்சந்திரன் வாய்ஸ் அரண்மனை 4 படத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு வைபம் அப்பப்ப கேட்டுதான் ஆகணும்பா. ஸ்டேட்டட்

0: நான் கொஞ்சம் சீக்கிரம்னா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: நிறைவு பாடலா வேல் திரைப்படத்துல இருந்து கோவக்கார கிளி அப்படிங்கிற பாடல் வந்து நான் வந்து ஸ்பெஷலா ஒருத்தவங்களுக்காக டெடிகேட் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஷோக்கு இன்வைட் பண்ணிட்டு கிளம்ப போறேன். 101.4 எப்பவுமே சமதோல்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்தம் அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 MW மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020

போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நேத்திசில் இருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டு அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பர் டூப்பரான சாங்ஸ்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வீரம் திரைப்படத்துல தான் வந்துட்டே இருக்கு. புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் மகிழினி மணிமாறன் பாடிய பாடல், விவேகாவோட வரிகள்ல தேவி ஸ்ரீபிரசாதோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 104.4, இங்க எல்லாமே சமதுள.

0: இருக்கு
1: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா
2: துப்பட்டாவ
1: தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

வைக்கம் விஜயலட்சுமியோட வாய்ஸ்ல பாடல் கேட்டு முடிச்சோம். அருண்ராஜா காமராஜோட லிரிக்ஸ்ல, டி இமானோட மியூசிக்ல. நேரம் சரி 9:15 ஆயிட்டு இருக்கு, நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். நிகழ்ச்சியில் அடுத்ததா வேதாளம் திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் பச்சா இணைந்து பாடிய பாடல். ஜி ரோகேஷோட வரிகள்லாம் அனிருத்தோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ ஃபேன் ஒத்துன போலினால இங்க எல்லாமே சமதோளு.

டிமானோட மியூசிக்ல அனிருதோட வாய்ஸ்ல ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திற்காக படம் கேட்டு பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:25 ஆயிட்டு இருக்கு. மற்றும் சமதோல

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

சண்டை அந்தோணிதாசனோட வாய்ஸ்ல, தனுஷோட லிரிக்ஸ்ல, அனிருதோட மியூசிக்ல, திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்டு முடிச்சோம். படத்துல வர வசனங்கள்லாம் வந்து பாடல் வரிகளாச்சு, பாடல் வரிகளா வந்ததெல்லாம் படத்தோட பேராச்சு. இப்படி சுத்தி சுத்தி தலைமுறை தலைமுறையா வந்து துவைக்கலவி அப்படின்ற ஒரு பேர் வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் லவ் டுடே திரைப்படத்திற்காக தான் வந்துட்டே இருக்கு. மதுச்சேம்பாலா பாடிய பாடல், பிரதீப் ரங்கநாதரோட லிரிக்ஸ்ல, யுவன் சங்கராஜாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் மத்தியான பொலினால எங்க எல்லாமே சமதுள.

0: தள்ளுமா? ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 45 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. டான் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டு முடிச்சிருக்கீங்க. அனிருதோட வாய்ஸ்ல, அனிருதோட மியூசிக்ல, ரோகேஷோட வரிகள்ல. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. அந்தோணிதாசன் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல். விக்னேஷ் சிவனோட லிரிக்ஸ்ல, அனிருதோட மியூசிக்ல. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் மத்தியோட பொலினால இங்கே எல்லாமே சமதுள.
1: பட பம் டி பம் ட பம் டி பக்கட பம் டி பம் டி பட லி பட பம் டி பம்

Rainbow Rap. Rainbow Rap.

நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சண்டே மார்னிங் அதுவுமா எல்லாருமே வந்து கை கொல்லா ஒரே நடனம் அப்படின்னு தான் வீட்டில் இருப்பீங்க. அப்படியே உங்களோட டான்ஸை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. விக்னேஷ் சிவனோட வரிகளில் யுவன் சங்கராஜோட மியூசிக்ல வலிமை திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்பாஃபன் மூத்தி இருப்பாலும் இங்கே எல்லாமே சமதுல.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: என்ன வெயில்!
3: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
2: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
3: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
2: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
3: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
2: என்ன சொல்ற குயிலு? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
4: என்ன குருவி பேசுது?
2: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
4: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
3: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: தெரியல.
4: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
5: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
6: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
7: என்ன?
8: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
6: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:57 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், இந்த ஒரு மணி நேரம் வந்து டைம் போனதே தெரியாத அளவுக்கு சூப்பர் டூப்பரான சாங்ஸ்

மாமது அண்ண கொடி, வாமதினி அண்ண ரெடி, மருத மெச்சும் அண்ண கொடி, வாமதினி நல்லா அடி.

0: பத்து மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கும் முடிவு செய்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ஈஷாராணி பருவா தாய்லாந்தின் சருண்ராக் ஐ எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: வடக்கு தெற்கு நேத்து சிலிருந்து பிரெயின் பஃபம் கேட்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி சண்டே. சொல்லிக் கொள்வது நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா
1: அண்ட் ஆர்ஜி சுகன்யா.
0: எஸ், ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:03 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நாங்க ரெண்டு பேரும் கேம் விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கோம்.
1: ஆனா எப்பவுமே சந்தியாவை சுகன்யானும் சுகன்யாவை சந்தியானும் சொல்றவங்க இப்ப குழப்பமே வேண்டாம். நீங்க எந்த பேர்ல சொன்னாலும் நாங்க ஹை சொல்லுவோம்.
0: ஆஹா, நீ இந்த பக்கம் சொல்லிடுவோம். எஸ், இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் சுகன்?
1: ஓகே, இன்னைக்கு வந்து வார்த்தைகள் ரொம்ப யோசிக்க வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்.
0: ஓகே,
1: டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகளை வச்சு ஒரு கேம்.
0: நீங்களே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, தினந்தோறும் அப்படினால அப்படி சொல்ல முடியும். டே டு டே லைஃப் என்ன, நம்மளையுமே மீறி நம்ம வாய்க்குள்ள நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து விளையாடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஆங்கில வார்த்தைகளை வந்து நம்மளால என்னதே இது ஆங்கில மனவினால் தமிழ்ல நினைச்சேன் அப்படின்ற அளவுக்கு ஊறி போய் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வார்த்தை அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க வைக்கலாம் நம்மளோட நேயர்களை. ஸோ நேயர்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கால் பண்ணுங்க 298600038, 295205554 அப்படின்ற எண்களுக்கு.
1: ஓகே, காலேஜ் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜியா ஒரு சாங் கேட்டலாமா?
0: கண்டிப்பாக. எஸ், பாடல் சிவகாசி படத்துல இருந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. திப்பு மற்றும் ஷோபா சேகர் இணைந்து பாடிய பாடல் ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்ல. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்பஃப் 101.4
1: இங்கே எல்லாமே சமதுள்ள

0: நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க சுகன். இப்ப நம்ம வந்து சில வார்த்தை வந்து ஆமா ஸ்ட்ரைட்டா, இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்ட்ரைட்டான்றது எப்படி தமிழ்ல சொல்லலாம்?
1: ஸ்ட்ரைட்டா நேரா,
0: நேரா காலஸ்க்கு போயிடலாம்,
1: நேரா காலஸ்க்கு போயிடலாம்.
0: காலஸ் என்ன தமிழ்ல சொல்லணும்? அடுத்த வாட்டி ஒமர் பண்ணுவேன் இப்படி எல்லாம் கேட்டா அவ்வளவுதான். ஓகே, யார் எங்க இருந்து பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: நினைக்கிறேன்
0: உங்களுக்கான ஒரு வேர்ட் சரிங்களா? கார்பரேட் ஆபீஸ் போறவங்களோட டிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் சரிங்களா?
2: ஓகே.
0: அது வந்து என்னன்னு சொல்லலாம் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும்.
2: கார்பரேட் ஆபீஸ்ல போறவங்களோட டிரஸ்ஸா?
0: டிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு அதுவும் ஒரு டிரஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் வெச்சுக்கோங்களேன்.
1: கார்பரேட் தாண்டி அந்த சேல்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் கன்ஃபார்மா போட்டுருப்பாங்க.
0: சேல்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் போட்டுருப்பாங்க. இது முத முத எதுக்காக கண்டுபிடிச்சாங்க?

0: குளிரான இருக்கிற ஊர்ல தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து இப்போ அப்படியே ஒரு பிசினஸ் காஸ்டியூமா மாறி போச்சுன்னு
1: நினைக்கிறேன். அப்போ வந்து கோட் அது.
0: இல்ல இது வந்து ஒரு சின்ன பொருள்.
2: கோட் குள்ள போறது.
1: சூட்டா அது டை டை.
0: டை என்பது சரியான விடை.
2: ஆனால் அதற்கு தமிழில் வேண்டும்.
1: அது தமிழில் வேண்டுமா? டை
0: டை.
1: எப்படி சொல்லுமா? கழுத்து கழுத்து எடுத்து விடுங்க. கழுத்து
2: கழுத்து கைக்குட்டை. கழுத்து கைக்குட்டை.
0: கழுத்துப்பட்டையா சொல்லுவாங்க?
2: வந்துட்டாங்களா?
1: நீங்களே வழிமொழியுங்கள். என்ன விடையே?

0: கழுத்துப்பட்டையா சொல்லுவாங்க.
1: நீங்களே வழிமொழியுங்கள் என்ன விடை என்று.
0: வழிமொழியுங்கள் அப்படின்ட்டாரு நம்மளை பார்த்தா. ஐயோ, இப்ப நான் என்ன சொல்றது, ஆக்சுவலி நான் வந்து டை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அது கட்டுறது தான். நம்ம ஜென்ரலாவே டை பண்ணிக்கிறோம்னு சொல்றோம்ல, அந்த டைன்ற மீனிங் அதுக்கு ஏன் வந்ததுன்னா அந்த கழுத்தை சுத்தி அதுல ஒரு நாட் மாதிரி ஒன்னு போட்டிருப்போம், அதனாலதான் அது பேரு டை. ஆக்சுவலி இது ரொம்ப அழகா தமிழ்ல சொன்னா அது வந்து ஒரு முடிச்சுதான், சரிங்களா, துணி முடிச்சு முடிச்சுதான். ஆனா நீங்க சொல்லுங்களேன், அந்த முடிச்சு எடுத்து போட்டு போங்கப்பா அப்படின்னு எல்லாம் பாப்பாங்க, என்ன முடிச்சு எடுத்து எங்க போடணும் அப்படின்ட்டு. பட் அது நம்ம டைனே சொல்லிப்போம், அப்பதான் எல்லாருக்கும் புரியும்.
2: ஓகே, சூப்பர்,
0: நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு, நன்றி. ஓகே, அடுத்த காலர்
3: சுகன்யா சந்தியா, இருவருக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
3: சென்னை ஆர்கே நகர்.
0: ஹலோ சார், எப்படி இருக்கீங்க?
3: ஆ சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வேர்ட் வந்து சுகன்யா கொடுப்பாங்க.
2: ஓகே, இது வந்து இப்போ எல்லாருமே ஜென்சில இருந்து 90ஸ்ல இருந்து எல்லாருமே எடுக்கிற ஒரு விஷயம். எங்க போனாலும் அதை எடுத்துப்போம்
0: எடுத்துப்போம்.
2: ஆ ஓகே, தமிழ்ல தமிழ்ல
0: சொல்லலாம்.
3: ஒலிவளையமா?
0: இல்லையே,
2: செல்ஃபி.
0: செல்ஃபி, நம்மள நம்மளே எடுத்துக்கறத செல்ஃபி.
3: சுயபடமா?
2: சுயபடம்னு சொல்லலாம்.
0: சுயபடம்னு சொல்லலாம், நிகழ்ச்சியில ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. இதுக்காக நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குமா நினைச்சு ஆடிக்கிட்டே நம்ம வந்து அடுத்த விஷயத்துக்கு நம்ம யோசிக்கலாம் சுகன். ஓகே, சுப்பீந்தர் சிங் மற்றும் சுபா இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ரஹ்மானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. உயிரே திரைப்பட்டிருக்காங்க ஸ்டேடியம் மக்களே. இது ரெயின்போ ஃபம் மத்தியான புள்ளினால
2: இங்க எல்லாமே சமதுள்ள

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுது இல்ல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்போ நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தானே வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா.
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிறேன்னா, அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 103.4.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: கெட் செட் கோ தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் யோசிச்சோம்னா நமக்கு வந்து பயத்து முடிச்சு போயிரும். சோ அப்படிலாம் நம்ம யோசிக்க வேணாம். சின்ன
3: டே டு டே, அதாவது தினம்தோறும் நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஆங்கிலத்துல நம்ம பயன்படுத்துவோம். அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தை என்ன, அது தமிழாக்கம் என்ன, இது ரெண்டுத்தையுமே
2: எஸ்
3: நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: பரவாயில்ல,
3: இருக்கு கொஞ்ச நேரம் நான் வந்து தமிழ்லயே பேசிட்டு.
2: கால் பண்ணுங்க 298600038, 295205554 அப்படின்ற எங்களுக்கு. வணக்கம்.
4: ஹலோ.
3: ஹலோ,
2: வணக்கம்.
4: வணக்கம். சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
3: சரஸ்வதி மேம் எப்படி இருக்கீங்க? குறிப்பா லேடிஸ் கேப்பாங்க, சமைக்கிற கணவர்களா இருந்தாலும் அவங்களோட குழந்தைங்கிட்ட வைஃப் கிட்ட எல்லாம் கேப்பாங்க, ஏதாவது ஒண்ணு கொடுத்தோம்னா எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு பதிலா சாப்பிடுற பொருள் இந்த வார்த்தையில கேப்பீங்க.
4: உப்பு கூட போயிடுச்சான்னு பாருங்களேன்.
2: மக்களே, ஓகே, நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு. இப்போ நீங்க டேஸ்ட்னு கேட்டிங்கல்ல, எனக்கு வந்து டேஸ்ட் வந்து நாக்கில் பட்டு அதுக்கப்புறம் வயிறு வாவான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே கண்ணும் மூக்கும் தின்னுறான். கண்ணுக்கும் மூக்குக்கும் பசி வந்து சாப்பிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் தான் நாக்கு வந்து சாப்பிட்றான். பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடணும்னு தோணும், மோப்பை மோந்த உடனே சாப்பிட்றணும், அதுக்கப்புறம் தான் வாய்க்குள்ளேயே போகுது. இந்த டேஸ்ட்ன்றது நாக்குக்கு தானா இல்லை கண்ணுக்கும் மூக்குக்கும் கூட இருக்கா அப்படின்றது தெரியல.
3: கேள்வி கேட்ட மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க.
2: ஓகே, அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
5: சுவையும் சூப்பரா இருக்குது.
2: ஓகே,
5: சுவையா இருந்தா தான் நம்ம சாப்பிடுறது மனசு இருக்கும்.
2: ஓகே, உங்களுக்கான க்ளூ சார்
5: கொடுங்க.
2: என்ன க்ளூனா, இப்ப நம்ம வந்து எங்கேயாவது பயணம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், பொது போக்குவரத்துல.
5: சரி,
2: அப்ப வந்து இத சொன்னாதான் உள்ள விடுவாங்க. உள்ள விடுவாங்க, ஆமா. புக் பண்ணிட்டு பெரும்பாலும் போறவங்களுக்கு இது கண்டிப்பா சொல்லணும். நுழைவு சீட்டெல்லாம் வந்து பேருந்து நிறுத்தறதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அத

0: என்னன்னு சொல்லலாம், புக் பண்ணிட்டு வெளியூருக்கு போறவங்களுக்கோ ட்ரெயின்ல போறவங்களுக்கோ கண்டிப்பா வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை தான் கேட்பாங்க.
1: நீங்க வந்து முன்பதிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க.
0: முன்பதிவு பண்ணிட்டோம், அதனாலதான் நம்ம போய் உட்கார்ந்துருக்கோம். அப்ப வந்து அவங்க டக்குன்னு கேட்பாங்க, பஸ்ஸுக்குள்ள ஏறீங்கல்ல, புக் பண்ணிருப்பீங்க, பஸ்ஸுக்குள்ள ஏறினீங்கன்னா உங்களோட என்னது அப்படின்னு கேட்பாங்க.
1: உங்களுடைய முன்பதிவு
2: முன்பதிவு சீட்டு நீங்க
0: ஆதாரம் அப்படி சொல்றீங்களா? கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. ஓகே, அடுத்த நேரத்தை கேட்டலாமா? நன்றி நன்றி நன்றி சண்முகதுரை சார், நன்றி. வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யாரங்க இந்த பேசுறீங்க?
3: வி மோகன், சென்னை 84 ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: மோகன் சார்,
3: நீங்க கேட்டிருக்கீங்க என்னோட ரோ எது, என்னோட சீட் எதுன்னு கேப்பாங்களா?
0: ஹா,
2: கரெக்ட் கரெக்ட்.
0: என்னோட சீட் நம்பர், அதாவது உள்ள வந்தா என்ன சொல்லுவோம், சீட் நம்பர் சொல்லிருவோம்ல, என் சீட் நம்பர் 62 சார், அப்படி சொல்லிட்டு தான் நம்ம போனே காட்டுவோம். ஏன்னா அது ட்ரெயின்ல வந்தாலும் உங்க சீட் நம்பர் என்ன, என்ன நம்ம எல்லாம் ஃபேமிலியோட கும்பலா உட்காந்துருப்போம், யாரு
2: இந்த சீட் நம்பர் அப்படிங்கறதோட தமிழ்
0: தமிழ் வார்த்தை என்ன சொல்லலாம்? இந்த பாடல் வந்து சமீபத்தில் ரீல்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல். மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் பாடிய பாடல் வாலியோட வரிகள்ல ரஹ்மானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 91.4.
2: இங்க எல்லாமே சமதுள்ள

0: 40 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி
1: Get set, go. Actually, ரெண்டு பேர்ல ஒருத்தர் எனர்ஜி கம்மியா இருந்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் எனர்ஜி கம்மியா தான் இருக்கும், பட் நல்லா தான் போகுது. சோ ஜாலியா தான் போகுது.
0: Get set, go. இல்லைன்னா
1: இன்னும் கொஞ்சம் கத்திக்கிட்டே இருந்திருப்போம்.
0: காலங்கள் மாறுகிறது, பயணங்கள் மாறுகிறது, அப்ப இந்த மாதிரி
1: சாப்பாட்டுக்கு வயிற்று கொஞ்சம் பசியும் எடுக்கிறது, அதுவும் சேர்த்துக்கலாம்.
0: ஆல் ரைட், நேர்களை கால் பண்ணுங்க 298-6-0-0-3-8 அப்படின்ற எங்களுக்கு.
1: ஓகே, நெக்ஸ்ட் காலர், வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி
2: எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் தமிழேந்தி. ஓகே, உங்களுக்கான க்ளூ,
1: உங்களுக்கான க்ளூ என்னன்னா, இந்த வார்த்தையை வந்து எப்பவுமே நம்ம தப்பான இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். அதோட மீனிங்கே வேற, அதோட அர்த்தமே வேற, ஆனா தப்பா தான் யூஸ் பண்ணுவோம். எந்த இடங்கள்லனா, ஏதோ ஒண்ணு கெட்டு போச்சு, ஏதாவது ஒரு பொருள் வந்து வேலை செய்யாம போச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். என்ன வார்த்தை அது, எப்படி சொல்வீங்க?
2: அது பழுதாயிடுச்சு சொல்லலாம். அதுவா
1: பழுதாயிடுச்சுன்னு
0: பழுதுன்னு தமிழ்ல சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க, அதே தமிழ் இங்கிலீஷ்லயும் சொல்லி
1: சொல்லுங்க.
0: ஃபால்ட் நிஜமாவே இவர் கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை?

0: என்ன சரி செய்தல் அர்த்தம் நம்ம ஆனா அதை வந்து என்ன சொல்லுவோம் சரியா சரியா இல்லங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் எப்பவுமே கெட்டு போச்சுங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனா அதோட மீனிங் வந்து சரி செய்தல் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா சரி செய்யறதுன்னு அர்த்தம்
1: சம்பந்தப்பட்ட
2: ஒரு வார்த்தை சார் இது இருந்தாதான் நமக்கு செல்போன் பிரயோஜனப்படும் சார் என்னவா இருக்கும்
3: அது இங்கிலீஷ்ல சார்ஜர்னு பேரு
2: செல்போன் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை ஆக்சுவலி நான் சொன்னதுலயே பாதி வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க அதாவது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை செல்போனுக்கு
4: வண்டியில
2: போகும்போது காதுல அடிக்கடி கேக்குற ஒரு சத்தம் என்னவா இருக்கும் காதுல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சத்தம்
4: ஹாரன் சவுண்ட்
2: ஹாரன் சவுண்ட் இத வந்து எப்படி தமிழ்ல சொல்லலாம்
4: ஹாரன் சவுண்ட் அப்புறம் பக்கத்துல இருக்க போறவங்க சவுண்ட்
2: அதுதான் ஹார்ன் ஹார்ன் சவுண்ட் அது கரெக்ட் தான் கரெக்ட் தான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க தமிழ்ல
1: தமிழ்ல என்ன வார்த்தை அதுக்கு
4: தமிழ்ல வந்து ஒலி
2: ஒலி ஒலினா சவுண்ட்
4: ஒலி ஒலி எழுப்புறாங்கன்னு சொல்வாங்கல்ல
2: நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்தலாம் காதலர் தினம் திரைப்படத்தில் தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு உன்னிமேனன் மற்றும் ஸ்ரீகுமார் இணைந்து பாடிய பாடல் வாலியோட வரிகள் ரமனோட இசையில வந்துட்டே இருக்கு
1: ஸ்டேஜ் 101.4
2: எங்க எல்லாமே சமதுல

0: எஸ் ஸ்டுடியோ கிளாக்ல 10:54 நிமிஷம் ஆயாச்சு. அப்படின்னா நாங்க நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி அப்படி நோக்கி நெருங்கி வந்துட்டோம்.
1: நிறைவா ஒரு காலர் பேசலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து?
2: விஜயா பேசுறேன் மேம்.
1: விஜயாமா, உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே, இப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றோம் அப்படின்னா அப்ப வந்து இந்த கேள்வி கேட்போம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அப்ப இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம்.
2: கண்டிப்பா தெரியுமா?
1: தமிழ்ல சொல்றீங்க, இங்கிலீஷ்ல என்ன சொல்வோம்? இல்ல இது இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஒரு டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு வரணும், அப்பதான் நமக்கு வந்து டிக்கெட் இருக்கு அப்படின்னு தெரியும்.
0: நன்றி.
1: எஸ், 10:55 நிமிஷம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஐ திரைப்படத்திற்காக தான் வந்துட்டே இருக்கு. நிகிதா காந்தி பாடிய பாடல் கார்க்கியோட வரிகள்ல ஏஆர் அம்மா இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே சமந்துள்ள
1: ஆல் ரைட்.

0: हैंडल करते हैं उस सामान को बबीता जी बेचती हैं अपनी दुकान पर, जो दुकान इन्होंने बढ़ाई है, सजाई है, जिसे पहले से बेहतर किया है आपने प्रधानमंत्री स्वनिधि योजना के माध्यम से। और इस योजना का लाभ कैसे उठाया जा सकता है ये हमारे दोनों विशेषज्ञों ने हमें बताया है बबीता जी की कहानी से। हम उम्मीद करते हैं कि हमारे बहुत सारे श्रोता प्रेरित होंगे और फिर जीवन में आगे बढ़े। आकाशवाणी की पूरी टीम की ओर से मैं अपने सभी श्रोताओं को शुभकामनाएं देती हूं और साथ ही अपने विशेषज्ञों का भी यहां पर आभार व्यक्त करती हूं। तो राजेश जी बहुत बहुत धन्यवाद, आप हमारे स्टूडियो आए, आपने हमें समय दिया।
1: बहुत बहुत धन्यवाद नीलम जी और सभी श्रोताओं को कि हम लोगों को आकाशवाणी दिल्ली को बहुत बहुत धन्यवाद।
0: शैलेश जी बहुत बहुत धन्यवाद आपका, आपने हमें समय दिया, आप हमारे स्टूडियो आए।
2: धन्यवाद नीलम जी और बबीता जी ने जिस तरीके से प्रधानमंत्री स्वनिधि योजना के बारे में अपने अनुभव को साझा किया है, हमको लगता है कि वह एक मील का पत्थर साबित होगी जो इसका लाभ लेना चाहते हैं।
3: धन्यवाद
0: राजेश, धन्यवाद बबीता जी आपका। तो अपने सभी श्रोताओं को एक बार फिर से बहुत सारी शुभकामनाएं देते हुए मैं नीलम मलकानिया, कार्यक्रम संयोजक प्रमोद कुमार वत्स और कार्यक्रम प्रस्तुतकर्ता शाहनवाज खान के साथ पोस्ट बॉक्स नंबर 111 से अब आप सभी से लेती हूं अनुमति। नमस्कार।
4: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
5: நேர்களை இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் முடிவு செய்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சரின் லண்டன் பயணம் மூலம் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு கிடைத்தது மாநில அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. கிருஷ்ணகிரியில் உள்ள அருள்மிகு ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் இஷாராணி பருவா தாய்லாந்தின் ஷருன் ராக்கை எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: நேரம் 12:02. நேர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம். உலகம் முழுவதும் டிஜிட்டல் யுகம் என்று பேசப்படுகிறது. நம் தினசரி வாழ்க்கை, கைபேசிகள், கணினிகள், ஸ்மார்ட் டிவிகள், மருத்துவ உபகரணங்கள், போக்குவரத்து மற்றும் வங்கி சேவைகள் என அனைத்தும் தொழில்நுட்பத்தை சார்ந்தவை ஆகிவிட்டது. இந்த டிஜிட்டல் உலகின் இதயம்தான் செமிகண்டக்டர் சிப்கள். ஒரு சிறிய அரிசி தானியம் அளவுக்கு இருக்கும் இந்த சிப்கள் கணினிகளின் மூளை போல் செயல்படுகின்றன. தரவுகளை சேமிப்பதும் தகவல்களை பரிமாறுவதும் இயந்திரங்களை இயக்குவதும் இவற்றின் மூலமே நடைபெறுகிறது. ஆனால் மிகுந்த தேவை இருந்தும் இந்தியா இன்று வரை பெரும்பாலான சிப்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இதனால் நாட்டின் வெளிநாட்டு செலவுகள் அதிகரிக்கின்றன, அதே சமயம் சுயநிறைவு குறைகிறது. இந்த சவாலை கையாளுவதற்காகவே இந்திய அரசு இந்தியா

செமிகண்டக்டர் மிஷன் என்ற பாரத பிரதமர் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த மிஷனின் மிகப்பெரிய குறிக்கோள் இந்தியாவை உலகின் முக்கிய உற்பத்தி மையமாக மாற்றுவதே ஆகும். அரசாங்கம் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவீடு செய்து தொழிற்சாலைகள் அமைக்கவும், ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கவும், உலகளாவிய நிறுவனங்களை இந்தியாவுக்கு வரவழைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த மிஷன் வெறும் உற்பத்தி திட்டம் மட்டுமல்ல, இது நம் நாட்டின் எதிர்கால பொருளாதார பாதுகாப்புடன் நேரடியாக கைகோர்க்கிறது. இன்று நமக்கு தெரியும், ஒரு சிப் பற்றாக்குறை ஏற்பட்டால் கார் உற்பத்தி முதல் மொபைல் விற்பனை வரை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. இளைஞர்கள் இத்திட்டத்தின் மையமாக உள்ளனர். அவர்களின் படைப்பாற்றல், தொழில்நுட்பத்திறன் மற்றும் உலகை மாற்றும் ஆர்வம்தான் இந்தியாவை முன்னேற்றும். அரசு இளைஞர்களுக்கான சிறப்பு பயிற்சி திட்டங்கள், தொழில்நுட்ப கல்வி, ஆராய்ச்சி நிதி மற்றும் ஸ்டார்ட் அப் ஆதரவு ஆகியவற்றை வழங்குகிறது. இதனால் இந்திய இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் உலகளவில் போட்டியிடவும் வலுவடைகிறார்கள். மேலும் இந்த மிஷன் கிராமப்புற மாணவர்களுக்கும் புதிய தலைமுறை ஆராய்ச்சியாளர்களுக்கும் வாய்ப்புகளை தருகிறது. முந்தைய காலங்களில் தொழில்நுட்ப முன்னேற்றம் பெரும்பாலும் நகர மையமாகவே இருந்தது. ஆனால் இப்போது நாட்டின் பல பகுதிகளில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையங்கள் நிறுவப்படுவதால் கிராமங்களில் இருந்தும் திறமையான இளைஞர்கள் பங்கு பெறும் சூழல் உருவாகிறது. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் வேலைவாய்ப்புகளை மட்டுமல்ல, புதிய தொழில் முனைவோரையும் உருவாக்குகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றம் நம் நாட்டிற்கு நன்மை தர வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட வேண்டும். பொறுப்புணர்வும் ஒழுக்கமும் புதுமையுடன் இணைந்தால் இந்தியா செமிகண்டக்டர் துறையில் உலகின் முன்னோடியாக உருவெடுக்கும். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்பது வெறும் தொழில்நுட்ப திட்டம் அல்ல, இது ஒரு தேசிய முன்னேற்ற பயணம். நமது இளைஞர்கள் உறுதியாக பங்காற்றினால் மட்டுமே இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாகவும் சுயநிறைவு இந்தியாவாகவும் உலகில் உயர்ந்திடும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

12:07:25 நேர்கள் இணைவது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில். ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னங்க பேச போறோம்? ரொம்ப அழகான ஒரு விஷயம், அதாவது எல்லா விஷயங்களுக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா? அதாவது மன்னிக்கிறதா, மறுபடியும் ஏற்றுக்கிறதா, மறுபடியும் நம்புறதா, நம்மையே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லேருந்து தள்ளியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வரும்ல. எப்போ எந்த விஷயத்துக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம், அதாவது நம்ம வாழ்க்கையில் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா, அதை எப்போ கொடுக்கலாம், ஏன் கொடுக்கணும், ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நேர்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2

0554 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் தலைப்ப சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா, எப்போ கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், அது நண்பர்களுக்காக இருக்கலாம், உறவுகளுக்காக இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், நாம் செய்த தவறுகளுக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி எப்போ வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இதுதான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். மின்சார கனவு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில், ஏ ரஹ்மானின் இசையில்.

0: ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் ஒரு அழகான டாபிக் அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா, எப்போ கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், இதை பற்றி தான். ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவி.
0: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா, சொல்லுங்க. வித்யா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்,
1: சூப்பரா இருக்கேன். நானு
0: சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: செகண்ட் சான்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கொடுத்துப்பேன்.
0: செல்ஃப் கேர், சூப்பர்.
1: நமக்கு கொடுத்தாதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்ங்கற எண்ணமே ஃபர்ஸ்ட் வரும்.
0: ரொம்ப சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க.
1: நான் சமையல்ல அந்த மாதிரி கொடுத்திருக்கேன். சில டிஷ்லாம் வராது, செகண்ட் டைம் பண்ணி நல்லா வந்திருக்கு.
0: ஈவன் டே டு டே சமைக்கும் போதே ஒரு நாள் ஏதோ ஒண்ணு போடுறதுக்கு மறந்துடுவோம், இல்லை ஜாஸ்தி ஆகிடும், அதுக்காக நம்ம சமையலே தெரியாது, இல்லை நம்ம அதுக்கப்புறம் சமைக்கவே கூடாது அப்படிங்கிறது இல்லை, இல்லையா?
1: கண்டிப்பா.
0: நன்றி, நன்றிம்மா, அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நெல்லை மாவட்டத்துல இருந்து இப்ராஹிமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: உங்களுடைய பெயர் இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா.
2: ஹலோ.
0: ஹலோ, கேக்குதாம்மா?
2: ஹலோ.
0: ஹலோ, எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதுங்களா?
2: ஹலோ, கேக்குதாம்மா?
0: ஆ, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: ஹலோ.
0: ஹலோ, எனக்கு நல்லா கேக்குது, உங்களுக்கு கேக்குதா?
2: ஹலோ.
0: நீங்க மியூட் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உங்களோட மொபைல செக் பண்ணுங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்மா.
2: வணக்கம்மா, நெல்லை மாவட்டம் இயர்வாளியிலிருந்து இப்ராஹிமா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா. நல்லா கேக்குதுமா, சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, செகண்ட் சான்ஸ் எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: எப்பவுமே அது வந்து செகண்ட் சான்ஸ் வந்து எப்பவுமே கொடுக்கலாம். குடும்பத்துல ஒரு நல்ல உறவுகள் நீடிக்கணும்னா கொடுக்கதான் செய்யணும் கட்டாயம். ஒரு ஒரு பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஒரு வீட்டுல எவ்வளவு செல்லமா வளர்ந்துருக்கும். அதே கணவன் வீட்டுல அதை எதிர்பார்த்து போவோம், ஆனா அங்க சில நேரத்தில் இருக்காது. அப்போ ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதுக்காக கோவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அப்ப நம்ம செகண்ட் சான்ஸ் கட்டாயம் கொடுத்து புத்தி சொல்லி அதை வீட்டுக்கு அனுப்பி விட்டு இன்னொரு நேரம் பாரு சரி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய வந்து நல்ல புத்தி சொல்லி அனுப்பலாம். அந்த நேரம் அது அவங்களும் கடவுள் வீட்லயும் திறந்த வாய்ப்பு இருக்கு, இந்த பிள்ளையும் திறந்த வாய்ப்பு இருக்கு.
0: ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க இல்லையா. அதுதான்
2: அது டைவர்ஸ் வரைக்கும் போவது. இப்ப வந்து ஏன்னா டைவர்ஸ் அந்த வாய்ப்பு இல்லாம நம்ம வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம், கடவுள் வீட்டுக்கு கொடுக்கலாம், பிள்ளைங்க கொடுக்கலாம். அதே மாதிரி மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கலாம். ஏதோ ஒரு பாடத்துல ஒரு உடம்புல செல்லாம ஒரு மார்க் ஃபெயிலா இருக்கும், அப்படி ஒரு இது இருக்கும் போது அந்த செகண்ட் சான்ஸ் கொடுத்து அது நல்ல மாதிரி தச்சு பாஸ் ஆகுது கொடுக்கலாம். விளையாட்டு வீரர்களுக்கு மெயினா கொடுக்கலாம். அது அப்படிதான், ஏதாச்சும் ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வந்துடும், ஏதாவது ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து அது
0: இன்னொரு
2: கொடுக்கலாம். மகளிர் மையமா இருக்கும்.

0: இருந்த ஒரு சான்ஸ். ஏன்னா அவங்க நல்ல விளையாடினவங்க, படித்த பையங்க, மாணவர்களும் தான் படிக்கவங்க, ஏதோ ஒரு காரணத்தால அது வரும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொடுக்கலாம். இன்னொன்னு விஷயம் என்ன, நம்ம ஒரு ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும்னா அவர் ஏதாவது ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாரு. இதை வந்து நம்ம இன்னொரு டாக்டர் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம்.
1: சூப்பர்மா, சூப்பர்மா, நன்றிமா, நன்றி, அழகான தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி. நம்ம நேர் சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள் விரிசல் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஒரு இரண்டாவது வாய்ப்பு அவர்கள் திருந்துவதற்காக ஒரு அழகான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ தட் அந்த உறவும் விரியாமல் இருக்கும், அதே சமயத்தில் அவங்க செய்த தவறையும் வந்து உணர்ந்துடுவாங்க. நிகழ்ச்சியில் ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வரலாம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிலையத்தில் நேரம் 12:21, 25 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் நினைஞ்சிருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம், வாழ்க்கையில எப்போல்லாம் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஏன் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ நேர்கள் என் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2986000038 அல்லது 2952055544 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். நம்ம போன காலர் சொன்ன மாதிரி ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அந்த தவறுக்காகவே அப்படியே வருந்திக்கிட்டே இருக்கணும். அந்த தவறை வச்சே ஒருத்தங்களை வந்து மொத்தமா இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்டல் மூடுக்கு, ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வந்து என்றைக்குமே போகக்கூடாது. ஒரு தவறு, எல்லாருமே மனுஷனா பிறந்த எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் இல்லையா? நானும் தவறு செய்யலாம், நீங்களும் தவறு செய்யலாம், ஆனா அதை எந்த அளவுக்கு திருத்திக்கிறோம் அப்படின்றது தான் விஷயம். ஸோ மன்னிச்சிடு அப்படின்னு ஒருத்தங்க கேட்கும் போது அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம், வேண்டாமா? தவறு செய்தால் அதை நம்ம வந்து அதை தவறை திருத்தி அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம அதை ஏத்துக்கலாமா வேணாமா, இதை தான் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். ஜோதா அக்பர் திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் சித்ரா இணைந்து பாடியுள்ள பாடல்

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேயர்களே, இன்று 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
3: மணி 31:30, 10 நொடிகளுக்கு FM ரெயின்போ 101.4 நேயர்கள் இணைவது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில். மன்னிச்சிடு அப்படின்னு ஒருத்தங்க கேட்கும்போது அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? நண்பர் ஒருத்தர் நம்மளை வந்து தெரியாமல் ஏமாத்திட்டாங்க, இல்லை தெரிஞ்சே ஏமாத்திட்டாங்க, சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு கேட்குறாங்க, அவங்க கூட மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுமா இல்லை வேண்டாமா? அதே மாதிரி உறவுகளில் யாரும் ஒருத்தங்க நம்மளோட நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமாக நாம் நினச்சிட்டு இருந்தவங்க நம்ம நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க, அந்த உறவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? வேலையில் ஒரு தவறு, நம்மால் ஒரு தவறு நடந்துருச்சு, நம்ம அதை நினச்சி வருந்திட்டோம், அதற்கான மன்னிப்பும் கேட்டுட்டோம், அதுக்கு அப்புறமா நமக்கு நாமே ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துக்கோமா வேண்டாமா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு செகண்ட் சான்ஸ் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? அதனால தான் நான் முதல்லையே சொன்னேன், ஒருவர் சில நேரங்களில் செய்த ஒரு சில தவறுகளை கொண்டு அவங்கள நம்ம கம்ப்ளீட்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ஒவ்வொரு முறையும் செகண்ட் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நமக்கே ஒரு காயமாகவும் ஆகிடக்கூடாது. அப்படின்னா யாருக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம், எதுக்காக கொடுக்கலாம், எப்போ கொடுக்கவே கூடாது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம் FM ரெயின்போ.
4: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாவட்டத்துல பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க சார்.
4: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் ராஜலட்சுமி லேடி தான் பேசுறேன்.
3: சாரி சாரி சாரி மேடம், சொல்லுங்க.
4: பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல, அது வாய்ஸ் அப்படி இருக்குது. எழுந்திருச்சா லைன் கிடைச்சு, எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் உண்டுங்கிறது மாதிரி செகண்ட் சான்ஸ் குடுக்கறது வந்து நிறைய விஷயத்துக்கு
3: நல்லதுதான். ரொம்ப முக்கியமா குடுக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா?
4: ரொம்ப முக்கியமாங்கிறது எல்லாமே முக்கியங்கிறது மாதிரிதான், அதுவும் இந்த குழந்தைங்களோட சமாச்சாரங்கள் பசங்க பண்றது, அதை விட தான் நம்ம எங்க வீட்டுலவே நடந்தது, பொண்ணு நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கைக்கு நிக்குதுங்க. என்ன பண்றது, பழைய காலத்துல பெரிய இது பண்ணுவாங்க, அது இது பண்ணி என்னத்த சொன்னாலும் இது எப்படி அது எப்படின்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுறப்ப வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியலையே, அதை இழுத்து பிடிச்சி இதை விட்டு இப்படி இப்படி செய்யணும் கொள்ளணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டுட்டு போக வேண்டியதா இருக்குது.
3: சில விஷயங்கள் ஏத்துக்கதான் வேணும் இல்லையாம்மா, நம்ம குழந்தையோட வாழ்க்கை, நம்ம குழந்தையோட சந்தோஷம்.
4: எந்த குழந்தையா இருந்தாலுமே

0: பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப நம்ம இத படிக்கலாம்னு சொன்னோம்னா இது எனக்கு கஷ்டம், கொண்டுட்டு போய் பிளஸ் ஒன்னு சேர்த்தாங்க எங்க பேரன்னா, அவன் வந்து படிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு பாலிடெக்னிக் அவனாலதான் போய் சேர்ந்துருக்கான் அந்த புள்ள. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோ வருத்தியோ அவனை அடிச்சியோ செஞ்சோன்னா வேற மாதிரியாவது ஒத்த புள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து விட்டு அதான் அந்த செகண்ட் சான்ஸ் கொடுத்துதான், அட விட்டு கொடுக்கறது செகண்ட் சான்ஸ் கொடுத்துதான் நம்ம வாழ வேண்டியதா இருக்கு.
1: நல்ல நல்ல சொன்னீங்கம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் என பாக்கலாம். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம். நான் சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
1: கே கே நகர்ல இருந்து சாந்தி, சொல்லுங்கம்மா.
2: ஆமா, செகண்ட் சான்ஸ் வந்து நான் முதல்ல எனக்கு சொல்றேன், எனக்கு வந்து செகண்ட் சான்ஸ் வந்து நான் லைஃப் ஃபுல்லாவே எனக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்டே தான் இருப்பேன். பிகாஸ் அது வந்து நானு, சோ நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன்னா நான் எனக்கு செகண்ட் சான்ஸ் லைஃப் ஃபுல்லா நான் கொடுத்துட்டேதான் இருப்பேன்னா அது நான். சோ நான் மிஸ்டேக் தான் நான் திருத்திப்பேன். சோ எப்பவுமே மன்னிப்பு, நான் என் லைஃப் ஃபுல்லா நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் நான் எனக்கு மன்னிப்பு வழங்கிட்டேதான் இருப்பேன். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, ஃப்ரெண்ட்ஸ்னாலே நம்மள மாதிரி இருக்கிறவங்கதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா, மோஸ்ட்லி நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள மாதிரியே இருப்பாங்க, சில பேர் ஆப்போசிட்டாவும் இருப்பாங்க. சோ நம்மள மாதிரி அன்பு கருணை இரக்கம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது தப்பு செஞ்சா கூட அவங்களுக்கு நிச்சயமா செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதுவும் இல்லாம தவறு வந்து தெரிஞ்சு செஞ்சாதான் அது வந்து தப்பா இருக்கும், தெரியாம செஞ்சுட்டாங்க அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம அது தப்பு நடந்துட்டு நிச்சயமா நம்ம மன்னிப்பு கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து என்னன்னா, கடவுள் வந்து நம்மள படைச்சிருக்காரு. சோ இந்த ஹியூமன்ஸ்ல நம்ம எதுக்கு விரோதம் பகைமை இதெல்லாமே வளர்த்துக்கிட்டு, சோ மனிதம் வந்து நம்ம வளர்க்கலாம். அதனால ரொம்ப தப்பு, ரொம்ப சின்ன தப்பு பண்ணிருந்தா நம்ம வந்து மன்னிச்சிடலாம். மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு, அவங்க ஹலோ கேக்குறீங்களா?
1: கேட்டுமா, ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க, லைட்ஸ் போய் கேட்டுட்டு இருக்கேன்.
2: ஓகே, தேர்ட் கேட்டகரி வந்து அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது, அன்பு இரக்கம் கருணை எதுவுமே இருக்காது. சோ வித்தியாசமா இருக்கும், கேரக்டர் வைஸ் பொருந்தாது. சோ அவங்க கிட்ட மன வலிதான் இருக்கும், மனச்சாயம்தான் இருக்கும், இதெல்லாமே கொஞ்சம் கூட மனசு ஆறவே ஆறாது. அப்படி இருக்கிறவங்கள நம்ம மன்னிக்கவே வேண்டாம், ஏன்னா அவங்களை விட்டு விலகி வந்துடலாம். ஏன்னா பிடிச்சவங்களுக்கு தான் நம்ம வந்து மன்னிப்பு கொடுக்கணும், நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு நம்ம மன்னிப்பே கொடுக்கணும், விலகிடுறது சிறந்தது.
1: மேல மேல நம்மள நம்மை காயப்படுத்திக்க வேண்டாம் இல்லையா? ரொம்ப அழகா சூப்பர் சூப்பர் இன் டீடைலா சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றிமா,
2: நன்றி.
1: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
3: சசிகலா பேசுறேன்
1: மேடம். உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்களேன்.
3: ஆ, கம்மி பண்ணிட்டேன், பண்ணிட்டேன்.
1: சசிகலா எங்க இருந்துமா பேசுறீங்க?
3: சைதாபட்டில இருந்து பேசுறேன் மேடம்.
1: ஆ, சொல்லுங்கப்பா.
3: செகண்ட் இதுனா வந்து என்னுடைய பத்தியே சொல்றேன் நானு. செகண்ட் சான்ஸ்ன்றது வந்து இப்போ வந்து நம்ம தெரியாம ஒரு தப்பு பண்ணிடுறோம், அதை நம்ம திருத்திக்கணும்னு நினைக்கணும், அதை திருத்திக்கணும்னு நினைச்சு நம்ம செகண்ட் வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம் தாராளமா. உறவுகளுக்குள்ள வந்து அவங்க வந்து தெரியாம ஏதோ ஒரு தவறு செஞ்சிடறாங்கன்னா அதை நம்ம மன்னிக்கணும். ஏன்னா வந்து உறவுகள் வந்து கைவிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால வந்து அதை நம்ம மன்னிக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளன்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்ன்றத பத்தி தான் வச்சுதான் நம்ம அதை முடிவு பண்ணணும். ஏன்னா சிலர் வந்து நம்ம சொல்றதை எடுத்துக்க மாட்டாங்க, நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலர் வந்து நம்மள ஒரு நம்ம சொல்ல சொல்ல நம்ம எது செஞ்சாலும் நம்ம கிட்ட வந்து அடிக்கடி வந்து வந்து இப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மள வந்து ஒரு இதுவா நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா? அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பொறுத்து, நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றத பொறுத்துதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்.
1: ஓகே, அதாவது நண்பர்கள் அப்படிங்கும் போது ஒரு முறை நடந்த தவறு இல்ல அது மீண்டும் மீண்டும் நடக்குதான்னு பாக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னு பார்த்தது, அதை பொறுத்து நம்ம செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம்.
3: ஏன்னா வந்து நம்ம

0: வந்து முடிவு பண்ணி அடிக்கடி நம்ம மன்னிச்சுட்டே இருந்தோம்னா அவங்க நம்மள வந்து ஒரு
1: அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது.
0: அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க அதையே. நம்ம என்ன பண்ணாலும் இவங்க மன்னிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி அது அட்வான்டேஜா. சில பேர் வந்து புரிஞ்சுக்குவாங்க நம்ம ஃப்ரெண்டு பரவாயில்லப்பா என்ன தப்பு பண்ணாலும் நம்மள வந்து மன்னிச்சிடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க ஆமா நம்ம என்ன பண்ணாலும் மன்னிச்சிடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா. அதுக்காக சொல்றேன்.
1: கரெக்டா கரெக்டா ரொம்ப கரெக்டா சொல்றீங்கம்மா. நன்றி
0: நன்றி மேடம்.
1: உறவுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம லாஸ்ட் நேரா சசிகலா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உறவுகள் என்றைக்கும் அந்த தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதே சமயத்தில் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் அதை பொறுத்து நம்ம மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Pancha Bhoodangal Satchiya Naangu Vedangal Solla Moondru Mudichoda இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். இருவர் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஏ.ஆர். ரஹ்மானின் வரிகளில் வைரமுத்துவின் இசையல்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: பனிரெண்டு மணி 49 நிமிடங்களுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் நினைஞ்சிருக்கோம். ஹாய்

0: இதே நிகழ்ச்சியில் இன்னைக்கு அருமையான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது செகண்ட் சான்ஸ் எப்போ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும். ஸோ உறவுகள் பற்றி பேசணும், நண்பர்கள் பற்றி பேசணும். நண்பர்கள் தவறு செஞ்சாங்கன்னா எப்போ அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம், எப்போ கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் பேசணும். வேலை வாய்ப்பு, வேலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த தவறை வச்சே அவங்கள வந்து கணிக்கலாமா? அதுவும் அது ஒரு தவறான செயல் இல்லையா? அவங்களுக்குள்ள 1000 திறமைகள், வேறு திறமைகள் ஒளிஞ்சிட்ருக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா குழந்தைகள் இல்லையா, அதுக்குள்ள நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வரலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: மேம் நான் ரெடிஸ் முத்துக்குமார் பேசுறேன்.
0: முத்துக்குமார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ரெடிஸ் மேம்.
0: ரெட்டில்ஸ்ல இருந்து. ஆ சொல்லுங்க சார், யாருக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ முத்துக்குமார் சார், எனக்கு நல்லா கேக்குது, உங்களுக்கு கேக்குதா?
1: யூஸ் பண்ற வயசு சரியா கேக்குது மேம். பேனா யூஸ் பண்ற வயசு வந்து செகண்ட் செஷன் கொடுக்கவே கூடாது. இப்போ உங்களுக்கு மீனிங் புரியுது நான் சொல்றது?
0: இல்ல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
1: கோபப்படாத வரைக்கும் அந்த குழந்தைங்க நம்ம ரெண்டு சான்ஸ் கொடுக்க தப்பு கிடையாது. கோபப்பட்டதுக்கு அப்புறமும் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரெண்டு சான்ஸ் நம்ம கொடுக்கறோம்னா அவங்க தப்ப நம்ம என்கரேஜ் பண்றோம்னு அர்த்தம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: ஆமா, அது யாராக இருந்தாலுமே, உறவுகளா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஏன் நம்மவே கூட இருக்கலாம், நமக்கே கூட நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு திருப்ப அந்த சான்ஸ் இது பண்ணக்கூடாது. தப்பு அதை நம்ம திருத்திக்கணும் அப்படின்னா பாக்கணும்.
0: நன்றி நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: Thank you madam.
0: Thank you. அதாவது பக்குவப்படாத வரை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கலாம். ஏன்னா பக்குவப்படாத வரை அவங்களுக்கு தெரியாது நம்ம செய்யறது தப்புன்னே தெரியாம சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கே சாரின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒருத்தங்க பக்குவப்பட்டுட்டாங்க, இது தவறுன்னு உணரக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த தவறை உணரலன்னா அவங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்க கூடாது. இதுதான் நம்ம நேயர் சொன்னது. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: தவறு செய்யறவங்களை மன்னிக்கிறது வந்து இறைவன் மனிதன் நினைக்கிறான், இறைவன் தள்ளுபடி பண்றான்னு ஒரு வசனம் இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து எல்லாருக்குமே, குழந்தைங்களோ பெரியவங்களோ வேலை மேல போறோமோ எதிரியோ யாருக்குமே ஒரே சான்ஸ் கொடுத்துட்டு அவங்க திருப்பிய வந்து திருப்பிய வேலையில ஈடுபடக்கூடாது. ஈடுபடாம பாத்துக்கணும், ஒரே சான்ஸ் மன்னிச்சு விட்டுடலாம். ஓகேவா மேடம்?
0: வேலையை பொறுத்த வரைக்கும் சொல்றீங்க இல்லையா. நன்றி நன்றி சார், நன்றி.
2: ஓகே.
0: ஸோ இந்த மாதிரி நம்ம வேலை பொறுத்த வரைக்கும், உறவினர்கள் பொறுத்த வரைக்கும், நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நீ இப்படித்தான் அப்படின்னு ஒரு குழந்தைய நம்ம லேபிள் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே அந்த குழந்தை ஒரு நல்லவனாவதும் தீயவனாவதும் நம்முடைய வளர்ப்பில் தான் இருக்குது. ஸோ எப்போ வந்து ஒரு குழந்தைய நீ எல்லாமே தப்பு தப்பாக தான் பண்ணுவேன்னு லேபிள் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த குழந்தைக்கு அடுத்த ஒரு ஆர்வமே இல்லாமல் போயிடும். ஸோ அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு பதில இந்த நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அந்த தவறுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, இந்த கேள்வியை அந்த குழந்தைகிட்ட கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக மறுதரம் அந்த குழந்தை அந்த தப்பை செய்யாது. அப்படியே செஞ்சிட்டாலும் அதுக்காக ரொம்ப வருந்தும் அந்த குழந்தை வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து ஒரு குழந்தைக்கான செகண்ட் சான்ஸுங்கிறத இப்படி தான் கொடுக்கணும். இதே மாதிரி நிறைய பேர் பேசின விஷயம் வந்து நம்மை நாமே மன்னித்துக் கொள்வது. இது ரொம்ப ஒரு அழகான கோணம் இல்லையா? மற்றவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் செகண்ட் சான்ஸ்னு பேசிகிட்டு இருக்கிறத தாண்டி நம்ம நாமே எத்தனை பேர் மன்னிக்கிறோம். இன்றைக்கோ ஒரு தப்பு நம்ம பண்ணியிருப்போம், இப்போவும் வந்துட்டு வேற ஒரு விஷயம் நடக்கும்போது நான் அன்னைக்கு அப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி இந்த நிலைமை இருந்திருக்காது, இப்படி நினச்சி நினச்சி என்றைக்கோ நடந்த விஷயங்களை நம்ம அசை போட்டுக்கொண்டே இருப்பதனால் அது நல்ல விஷயமா இருக்கிற வரைக்கும் அது ஒரு அழகான மெமரியாக நம்ம மனசில் நிற்கும். ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது அது நினச்சி நினச்சி அதை வந்து நம்மளே நாம் வருத்திக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து செகண்ட் சான்ஸ் கேட்குறாங்கன்னா மன்னிச்சு, அதாவது அவங்க எந்த அளவுக்கு உணர்றாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதே சமயத்தில் அந்த தவறு மீண்டும் மீண்டும் நம்ம மன்னிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் நம்மை காயப்படுத்துபவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்கள கொஞ்சம் விலக்கி வைக்கலாம். ஒரு தவறு நம்முடைய முழு வாழ்க்கை

யும் தீர்மானிக்கவே தீர்மானிக்காது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போக வேண்டாம். சில நேரங்களில் எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் தான் ஒரு புது வாழ்க்கையோட முதல் பக்கமாக இருக்கும். ஸோ செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுல தப்பில்லை, அன்டில் அதை நம்ம காயப்படுத்தாத வரைக்கும். இந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயமா பேசியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடலை பிளே பண்ணிவிட்டு உங்ககிட்ட இது கிளம்புறது. நான் உங்கள் ராஜி. ஸோ நிகழ்ச்சியை நிறைவாக ஒழிக்கக்கூடிய பாடல் சங்கமம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். இணைந்திருங்கள், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது FM Rainbow 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடல் ஜி ராமநாதன் இசையமைப்பில் எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் ஜிக்கி மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புதும் காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனி

0: மாலை நேரம் நம்மை வந்து தொட்ட போது
1: பொன் மாலை பொழுது இது ஒரு பொன்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

திரைகானம் கேட்டுட்ருக்கோம். திரைகானமில் அடுத்த பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக பாடல். எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களின் இசையில், வாலி அவர்களின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 1:23 ஆயிட்டிருக்கு. திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகானம்ல அடுத்த பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Panchabhudangal Satchiya, Nangu Vedangal Solla. முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நாமணேந்திர குவிந்த நிகழ்ச்சி திரைக்கானம். திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இரவும் பகலும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது ஆலங்குடி சோமு அவர்களின் வரிகளில், டி ஆர் பாப்பா அவர்களின் இசையில். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நீலவானம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:55.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புது காலை பொன்னின
1: மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: திரைக்கானம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நீ திரைப்படத்திற்காக எல்லாரீஸ்வரி பாடிய பாடல் வாலி அவர்களின் வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நிலையத்தால் நேரம் 2:35 ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நாம் கேட்க போகிற நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். உங்கள் கூட நான் உங்கள் ராஜி. சில பாடல்கள் காலத்தை கடந்து அப்படியே நிறைய விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். சில பாடல்கள் அப்படி கேட்கும்போதே அந்த ஒரு சுகமான அந்த ராகங்களில் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்முடைய கவலை, நம்முடைய அடுத்து என்ன நடக்குமோ என்கிற ஒரு பதட்டம், பயம் எல்லாமே மறக்க வைக்கக்கூடிய பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பாடல்கள் தான் நாம் இன்றைக்கி ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அழகான நினைவுகளின் தொகுப்பு ரெயின்போ மெலடிஸ். அந்த வகையில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகள், இளையராஜாவின் இசையல்.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவின் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
2: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், வாலியன் வரிகளில் இளையராஜாவின் இசையல். நீங்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: இல்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

2:23:58 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருக்கக்கூடிய பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் வா வா வஞ்சி இளமானி.

0: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் பூந்தோட்ட காவல்காரன். திரைப்படத்திற்காக மனு மற்றும் சித்ரா பாடியுள்ள பாடல், கங்கையமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில். நீங்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடியுள்ள பாடல், கங்கை அமரனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.
1: தெம்பாண்டி சீம

0: மழைத்துளி உயிர் துளின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் இது. நம்ம ஆளு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், வாலியின் வரிகளில் கே பாக்யராஜன் இசையில்.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கக்கூடிய பாடல் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திற்காக சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா தற்போது சீனாவை எதிர்த்து ஆடி வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றுள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் இணைவது திரைகானம் நிகழ்ச்சியில். திரைகானம் நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக சீர்காழி சிவசிதம்பரம் மற்றும் சுலார் நலந்தா இணைந்து பாடியுள்ள பாடல். வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.
2: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும் பழிதன்

0: learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Ungal FM Rainbow-vil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் அடுத்து கேட்கவிருக்கக்கூடிய பாடல் தலைநகரம் திரைப்படத்திற்காக தேவன் மற்றும் மஞ்சரி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். நா. முத்துக்குமாரின் வரிகள், டி. இமானின் இசை.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்டா.
0: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்போ நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற, நான் அதர் ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 103.4.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships.

0: India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: மணி 21:55 ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருக்கும் பாடல் திமிரு திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியுள்ள பாடல் நாமுத்துக்குமாரின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையல்.

0: இங்கு எல்லாமே சமதோலு.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்காலுமே, உங்க சொம்ப காணுமா?
4: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
3: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
5: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: industries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: திரைக்காணம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் திருப்பதி திரைப்படத்திற்காக புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் ரேஷ்மா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சங்கரன் கணேஷ் இசையில்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரவணா திரைப்படத்திற்காக கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம், ஹரிணி மற்றும் பேபி வைஷாலி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நா. முத்துக்குமாரின் வரிகளில், ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ திரைகாணம் நிகழ்ச்சியோடு நிறைவாக ஒலிக்கவிருக்கக்கூடிய பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக தேவன், திப்பு, நகுல் மற்றும் ஆண்ட்ரியா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையல்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது.

சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தொடர்ந்து மூன்றாவது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நான்கு மணி மூன்று நிமிடங்கள் 20 நொடிகளுக்கு நேயர்கள் இணைவது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில உங்க கூட நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு என்னமா விளையாட போறோம், ஸ்வினிஸ் குவிஸ் தாங்க. ஆனா திரைப்பட பாடல்கள்லேருந்து உங்களுக்கு நடுவுலேருந்து வார்த்தையை கொடுத்து அதுலேருந்து அந்த பாடலை கண்டுபிடிக்க சொல்லி இல்லை, இன்னைக்கு வேற கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் துவங்கக்கூடிய பாடலை சொல்லணும். இல்லைன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை பொருள்படும்படியான ஒரு பாடலை நீங்கள் சொல்லணும். அதாவது இப்போ நான் திசையின் பெயரில் துவங்கக்கூடிய ஒரு பாடலை சொல்லுங்கள் அப்படின்னா அந்த திசை குறித்த பாடலை நீங்கள் பாடணும். என் கூட கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986000038 அல்லது 2952055 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். எண்கள் மீண்டும் ஒரு முறை 2986000038 அல்லது 2952055054. எல்லாம் ரெடியா டயல் இன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. இப்படி ரேடியோ வால்யூம் வச்சா முதல் நேயரே நான் என்ன பண்றது? ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து? ஞானசேகரன் வேலூரில் இருந்து. சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? அந்த வார்த்தையில தொடங்குற மாதிரி ஒரு பாடலை நீங்க சொல்லணும். கிளி. யோசிச்சு பாருங்க, ஒரு 20 நொடிகள் கொடுக்கலாம், 15-20 நொடிகள் கொடுக்கலாம். சரி வரலையா, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துருவோமா? நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து? சார், உங்களுக்கான கேள்வி, அதாவது கிளி அப்படிங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடலை நீங்க சொல்லணும்.
1: கிளியா?
0: ஆமா. அது பச்சை தானே ஆரம்பிக்க, கிளின்னு ஆரம்பிக்கணும். ஆமா. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா? நன்றி நன்றி நன்றி. கிளிங்கிறது ஒரு ரொம்ப ஈஸியான வார்த்தையா நான் பாக்குறேன், ஏன்னா நிறைய பாடல்கள் இருக்கு.

நேர்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, அதுக்குள்ள நம்ம ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். மே மாதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் ஏ ரஹ்மானோட இசையில் வைரமுத்துவின் வரிகளில்

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் மீண்டும் இணைகிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: சென்னையிலிருந்து ராஜேஷ் பெரியார்.
0: ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்து. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டிருந்தீங்களா? கிளி என்ற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடல் நீங்க சொல்லணும். அது பெண் தானே ஆரம்பிக்குது? நான் கேட்டது கிளின்னு ஆரம்பிக்கணும்.
2: நல்லா இருக்கேம்மா.
0: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமாமா?
2: அந்த மொத பாட்டு வந்து பச்சை கிளியை முடிச்சிட்டாருன்னு பாட்டுல
0: அது முடிஞ்சிருச்சு. நான் இப்ப வேற ஒரு பாடல் கேக்குறேன்.
2: சொல்லு.
0: காற்று அப்படிங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க.
2: காற்று வாங்க போனேன் நான் கவிதை.
0: சூப்பர், நன்றிமா.
2: நன்றிமா.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: கவா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சரிம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? ஒரு ஊரோட பேர்ல துவங்கக்கூடிய ஒரு பாடல், எந்த ஊரோட பேர்னாலும் பரவாயில்ல. நன்றிமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: அயன் ராகவன்.
0: சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி வந்துட்டு ஒரு திசையின் பெயரில் தொடங்கக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க.
4: திசையின் பெயரா?
0: திசை. நிறைய பாடல்கள் இருக்கு. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. சொல்லுங்கம்மா.
5: திசைனா கிழக்கு மேற்கு அப்படி பாருங்க.
0: ஆமா.
5: கிழக்கு வெளுத்ததடி, கீழ்வானம் சிவந்ததடி, கதிரவன் ஒளியை கண்டு கமல முகம் மலர்ந்ததடி. அது வந்து அவன் பித்தனான் பழைய படத்துல வந்த பாட்டு.
0: ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டதுக்கு.
5: நன்றிமா.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
6: சத்யநாராயணன், பெரம்பூர்ல இருந்து.
0: சத்யநாராயணன் சார், உங்களுக்கான கேள்வி கனவு. திசை முடிஞ்சிருச்சு. சரி, திசையில இன்னொரு பாடல் சொல்லுங்களேன், நிறைய இருக்கே.
6: இருக்க, கிழக்கு வெளுக்கையிலே, நெப்போலியன் படம் வரும் மேடம்.
0: சரி, நன்றி சார்.
6: ஓகே, தேங்க்யூ மேடம்.

0: வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கங்க, திருநன்றியூர் கணபதிங்க.
0: திருநன்றியூர் கணபதி, உங்களுக்கான கேள்வி, விழி, விழிங்கிற வார்த்தையில சொல்லுங்களேன்.
1: விழியா?
0: ஆமா.
1: விழியே கதை எழுது, எழுதாதே மஞ்சள் வானும் செந்தல் காத்தே உனக்காக.

0: தாரி மஞ்சள் வானும் செந்தல் காத்தே உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
1: நன்றி நன்றி நன்றி சார், ரொம்ப அழகா பாடவே செஞ்சிட்டீங்க, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்
2: மாலை. வணக்கம்
1: மாலை, வணக்கங்கள். யார், எங்கிருந்து?
2: அடையாள மட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். சூப்பரா இருக்குது.
1: நன்றி நன்றி
2: நன்றி.
1: உங்களுக்கான கேள்வி, பூங்காற்று அப்படிங்கிற வார்த்தையில ஆரம்பிக்கிற பாடல் சொல்லுங்க.
2: பூங்காற்றே பூங்காற்றே மேடம், குறிப்பு கொடுங்க மேடம், குழு கொடுங்க.
1: புரியல,
2: வழிவிடுவோமா?
1: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
3: மாலை வணக்கம் மேடம். ரங்கராஜன், தேகராயன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் சார், உங்களுக்கான கேள்வி, பூங்காற்று என அந்த வார்த்தையில தொடங்கக்கூடிய ஒரு பாடல் நீங்க சொல்லணும்.
3: பூங்காற்று திரும்புமா,
1: ஓ இந்த பாடல்
3: ரசிகமா, தாலாட்ட மடியில் வைத்து சீராட்ட, அந்த பாடல்.
1: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம்மா, நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
1: தேவிகா, உங்களுக்கான கேள்வி, பூங்காற்று என துவங்கக்கூடிய ஒரு பாடல்.
4: பூங்காற்று என்று
1: சூப்பர், ரொம்ப அழகா பாடுறீங்க, நிஜமா ரொம்ப அழகா பாடுறீங்க, ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டதுக்கு.
4: நன்றி நன்றி.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
5: வி மோகன், சென்னை 84 இருந்து பேசுறேன் மேடம்.
1: சென்னை 84 இருந்து வி மோகன். சரி, உங்களுக்கான கேள்வி என்ன கொடுக்கலாம்?
5: அதே பூங்காற்று. பூங்காற்று,
1: இது வந்து ஒரு வார்த்தை பல பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா?
5: நீங்க ஒரே வார்த்தையிலே ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் அழகா நடத்திடலாம்.
1: ஆமா, அவ்வளவு பாடல்கள் இருக்கு, ரொம்ப சரியா சொன்னீங்க. நன்றி நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு.
5: நன்றி நன்றி.

0: மனுஷன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம் மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: cities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நிலையத்தால் நேரம் 4:32 20 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் நேரம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம், பெரம்பூர்ல சிவா பேசுறேன் மேடம்.
1: சிவா பெரம்பூரில் இருந்து. சரி, உங்களுக்கான வார்த்தை மின்னல்.
2: சொல்லுங்க மேடம்.
1: மின்னல், மின்னல்ங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடல் சொல்லுங்க.
2: இல்லம்மா.
1: மின்னல், மின்னல்.
2: இல்லம்.
1: இல்லம் இல்லங்க, இடி மின்னல்.
2: இல்லம். இல்லம்.
1: மின்னல், மின்னல். இல்லம் இல்ல, மின்னல்.
2: இல்லம் தான மேடம்.
1: இல்லங்க, மின்னல், மின்னல்.
2: இன்னம்மா.
1: லைட்னிங் சொல்வாங்கல்ல இங்கிலீஷ்ல, இடி மின்னல் மழை வரதுக்கு முன்னாடி வருமே, மின்னல்.
2: ஆமா, இன்னலா.
1: மின்னல், மீ மீ, மின்னல்.
2: இன்னலா.
1: சரி, உங்களுக்கு நான் வேற வார்த்தை தரேங்க. அம்மாங்கற வார்த்தையில சொல்லுங்க.
2: அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மேடம்.
1: சரி, ஓகே, நன்றி, நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
3: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
1: மிக்க நல்லம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நலமா இருக்கேன்
1: மேடம். உங்களுக்கான வார்த்தை மின்னல் அப்படிங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடல் சொல்லுங்க.
3: மின்னல்ங்கிற வார்த்தையிலையா?
1: ஆமா.
3: வெண்மேகமே மின்னலாய் ஓடிவா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
1: மின்னல்லையே துவங்கணும்.
3: மின்னல்லையாவா?
1: ஆமா.
3: அது ஒரு இன்னொரு குழு கொடுங்களா? தெரியல எனக்கு.
1: நிறைய பாடல்கள் இருக்கு சார், அதுக்கு க்ளூவே வேண்டாம். நிறைய பாடல் இப்ப கூட நம்ம நிகழ்ச்சியில கூட ஒரு பாடல் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
3: ஆ சரிங்க மேடம், நன்றி.
1: நன்றி, நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
4: மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: கலைசாமி, உங்களுக்கான வார்த்தை. நல்லா இருக்கேன் சார், மிக்க நன்றி கேட்டதுக்கு. மின்னல் அப்படிங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடல்.
4: மின்னல் ஒரு கோடி வந்தது.
1: ஆக்சுவலா கொஞ்சம் தவறா பாடுறீங்க, ஆனா கரெக்ட், நீங்க கண்டுபிடிச்ச பாடல் கரெக்ட். மின்னல் ஒரு கோடி எந்த நூயத்தி, அந்த பாடல் கரெக்டா? நன்றி, நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம் மேடம், ரெடியூஸ் ஜோசப் விஜய் பேசுறேன்.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அழகான பாடல் பெயரெல்லாம் பாம்பே திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் வாழ்க வளம் மடிப்பாக்கம் கோபாலன் சேமார்க்கலா.
0: நாங்கள் நல்லா இருக்கோம் சார், உங்களுக்கான கேள்விக்குள்ளே போயிடுவோமா?
1: ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஈஸியாக சொல்லுங்க.
0: இசை அப்படின்னு வார்த்தையில் துவங்கக்கூடிய பாடல் சொல்லுங்க.
1: இசை தமிழ் செய்த அருண் சார்
0: அவ்வளவே தான் சார், நன்றி.
1: இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: மேடம் சென்னை நோம்பலேருந்து ஹேமா மேடம், லைனே இப்போ கிடைக்க மாட்டேங்குது மேடம்.
0: இப்பவும் இப்படி சொன்னா எப்படி?
2: வெளியூர்
0: நேயர்கள்
2: வராங்க.
0: கேள்வி, மழை அப்படின்ற வார்த்தையில ஒரு பாடல் சொல்லுங்க.
1: மழை வருது மழை வருது குடை கொண்டு வாழ்வாதான்.
0: அவ்வளவேதாம் அவ்வளவேதாம்மா. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: என்ன மேடம்?
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வாழ்த்துக மேடம், தேசாபட்டில சிவா பேசுறேன் மேடம்.
0: சிவா எங்க இருந்து பேசுறீங்க?
3: தேசாபட்டில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, அன்பு அப்படிங்கிற வார்த்தையில தொங்கக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்களேன்.
3: அன்புவா? அன்புள்ள மான் விழியே ஆசையின் ஓர் கடிதம் நான் எழுதுவது என்னவென்றால் உயிர் காதலின் ஓ கடிதம்.
0: அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. நன்றி நன்றி.
3: ஓகே மேடம், நன்றி மேடம், வாழ்த்து கொடுத்து நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. உங்களுடைய ரேடியோ வால்யூம் முதல்ல கம்மி
3: பண்ணிடுங்களேன். படப்பையில
0: இருந்து உங்கள் பெயர் இன்னொரு முறை.
3: ராஜி. ராஜி
0: ராஜி. ஏ என்னோட பேரு.
3: ஓகே மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, ரோஜா அப்படிங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடல்
3: சொல்லுங்களேன்.
0: அவ்வளவுதாங்க, நன்றிங்க, நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். இந்தியன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில், ஏ ரஹ்மானின் இசையில்.

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் மீண்டும் இணைகிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தறலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் ராஜிமா.
0: வணக்கம்
1: பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜிமா, உங்களுக்கான கேள்வி, கப்பல் இப்பதானே கேட்டோம், வேண்டாம் நான் அது கேட்க மாட்டேன். அழகு, அழகுங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடல் சொல்லுங்க.
1: அழகு நீ நடந்த அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு.
0: வேற லெவல், வேற லெவல். நன்றிமா, நன்றிமா,
1: நன்றிமா.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலில மொழி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ராஜேஸ்வரி மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்க, சூப்பரா இருக்கு மேடம், சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான கேள்வி, கண்கள், கண்கள்ங்கிற வார்த்தையில துவங்குற மாதிரி ஒரு ஒரு பாடல் சொல்லுங்க.
1: கண்கள் நீயே, காற்றும் நீயே, உயிரும் நீ, உறவும் நீ.
0: வா, சூப்பர், நன்றி, நன்றி சார்.
2: நன்றி மேம்,
0: நன்றி, நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஒட்டஞ்சத்திரம்ல இருந்து வித்யா செல்வன் பேசுறேங்க.
0: வித்யா செல்வம்,
3: ராதிகா செல்வம்.
0: சரி, ராதிகாக்கான கேள்வி, ஆசை, ஆசைங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடல்
3: சொல்லுங்களேன். ஆசை தீரும் காலம் எப்பொழுது.
0: நான் ரொம்ப ஈஸியா கேக்குறேனோ?
3: ரொம்ப ஈஸியா கேக்குறீங்க, ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியாமயே.
0: ரொம்ப கஷ்டமா கேக்குறேன்ல. நன்றி, நன்றி ராதிகா தொடர்பு கொண்டதுக்கு, நன்றிமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஊத்துக்கோட்டையில இருந்து உதயநிதி.
0: ஊத்துக்கோட்டையில் இருந்து உதயநிதி. ஓகே, உங்களுக்கான கேள்வி, கேள்வி தான் தேடிட்டு இருக்கேன். ராகம், ராகம்ங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடல் சொல்லுங்களேன்.
4: ராகம் என் ஜீவனே, வாவா என் தேவன், ராக ராகம் பாடும் நேரம் பாலை பாடுவீர்கள்.
0: சூப்பர், நன்றி, நன்றி, நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம், மாதவரம் செல்வராஜ்.
0: மாதவரம் செல்வராஜ் சார், உங்களுக்கான கேள்வி, ஈஸியா குடுக்கறேன், அழகு, அழகுங்கிற வார்த்தையில.
5: அழகு குட்டி செல்லான்ட்டு ஒரு பாட்டு வரும் மேடம்.
0: வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி, நன்றி சார்.
5: தேங்க் யூ மேடம்.
0: நம்ம ஃபன் பண்ணலாமா ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ், 4:55 நோக்கி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நல்லா விளையாடிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முயற்சி, முயற்சி ஒன்று தான் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவே இல்லாததுங்க. அதனால் முயற்சியை என்றைக்குமே கைவிடாதீங்க, முயற்சி செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் கை கூடட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் தாண்டவம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் மற்றும் வந்தனா சீனிவாசன் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். நா. முத்துக்குமாரோட வரிகளில் ஜி.வி. பிரகாஷ்குமாரின் இசையல்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளன. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கத்தை

வென்று சாதனை படைத்தது. ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்த்து தற்போது ஆடி வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனீஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 5:03 ஆகிட்டு இருக்கக்கூடிய வேளையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. உங்க கூட நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். ஓகே, 5:04 ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான கொஷினோட நானும் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஆசாசியாக வந்திருக்கிறேன். ஒரு அழகான கொஷினோட உங்கள் கூட எல்லாம் பேசி ஜாலியாக இந்த ஈவினிங் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எஸ், எந்த கொஷின் கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் இல்லாமல் வாழ நீங்கள் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றது தான் இந்த ஷோவில் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து பதில் சொல்லலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205544. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பை என்ன வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நானும் சொல்கிறேன். நிகழ்ச்சியில் ஒருத்தருக்கு ஒரு வாட்டி தான் வந்து வாய்ப்பு கொடுப்போம். அதனால் உங்களோட வாய்ப்பை, பொன்னான வாய்ப்பை வந்து இந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய முதல் காலர் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. முதல் கார்லேயே பீப் பீப்னு சவுண்ட் வருது. இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு வாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறேன். 298600038 மற்றும் 295205544 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். பேசுகிறத இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நேரம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார், கோயம்பேடு பார்த்துட்டேன் சார்.
0: நலமா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கு சார், இருக்கீங்க? எப்படி போகுது? சாரி, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினுக்கு ரெடியா இருக்கீங்களா? சந்தோஷம் தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. ஓகே, உங்களுக்கு இந்த நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, மன அழுத்தம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த வந்து எதிர்கொள்றேன். நீங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை, நீங்க வந்து உங்க லைஃப்ல இந்த மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்களா? அது என்னன்றதை என்கிட்ட சொல்லுங்க.
1: அந்த
0: மழலையோட சிரிப்பை பார்த்தாலே உங்க மனசு வந்து மயங்கிடும். ஓகே சார், இந்த நேரத்துல வந்து உங்களுடைய இந்த பொன்னான கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: வணக்கம் ரெயின்போ. பாருங்க, குழந்தைய பார்த்த உடனே மனசு அப்படியே பூவா மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்திபன் அவர்கள். அடுத்து யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு

0: ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ,
1: வணக்கம் சார். மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மனசீங்க
0: பாட்டு கேக்கலாம். இல்ல ஜாலியா
1: இருக்கும் கையில எப்பவுமே. அதுலவும் கேப்பேன், அது வீட்டு ரூம்ல போனா ரேடியோல கேப்பேன். இப்ப மாடிக்கு எங்கனா வந்தோம்னா போனும் சார், போன்ல சார் கேப்பேன் சார்.
0: போன்ல கேக்குறீங்க, ஆனா ரேடியோ தான் கேக்குறீங்க. ரேடியோ தான் கேக்குறீங்க இல்லையா?
1: ஆமா சார், இதுதான் சார் எனக்கு. நான் சுமார் ஒரு 50 வருஷமா கேட்டு சார். எனக்கு 54 வயசு ஆகும் சார். 4-5 வயசுல இருந்தே நான் ரேடியோ கேப்பேன் சார். நான்
0: 50 வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்களா ரேடியோவை? அப்போ வந்துட்டு
1: சார், உண்மையா சார்.
0: அப்போ கண்டிப்பா அந்த ரேடியோவோட வளர்ச்சியை நீங்க நேர்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா சார் பாத்துருக்கோம் சார். ஏன்னா வந்து கிராமம் சார் எங்க ஊரு. இப்பதான் நான் சென்னையில இருக்கேன். எங்க ஊர் கிராமம், அதனால அப்பெல்லாம் வந்து விவித் பாரதி வரத்து ஒளிபரப்புன்னு சொல்லுவாங்க, திருச்சி சொல்லும், இந்த மாதிரி எல்லாம் சேனல் வரும் அப்பெல்லாம்.
0: ஆக மொத்தம் வானொலி கேக்குறத வந்து விடவே மாட்டீங்க.
1: விடவே மாட்டேன். ஒரு 4 வயசுல இருந்தே நான் கேப்பேன் சார்.
0: ஓகேமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார், நான் வந்து தேவராஜன் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: அம்பத்தூர் தேவராஜன்
2: சார், முதல் காலையில இருந்து தான் முதல் முறை சார்.
0: காலையில இருந்து இதான் முதல் முறையா? ஓகே, சூப்பர். மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண நீங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க?
2: நான் வந்து சார், இந்த பிரச்சனைகள் நிறைய வரும், எதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். அதை பத்தி நான் கவலைப்படாம அப்படியே சந்தோஷமா போயிடுவேன். இன்னொன்னு வந்து, நான் ஓட்டுநர். நான் வந்து அது அந்த ஓட்டுநர் தொழில் பண்றதுனால எதையுமே யோசிக்காம சந்தோஷமா அப்படியே என்னைய தேத்துக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் அப்படி வந்தா கூட.
0: ஓட்டுநர் தொழில் தான் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், மக்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க இதுல ஜாலியா இருக்கீங்கன்னு வேற சொல்றீங்களே.
2: ஆமா, நான் இருந்துருவேன். நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன், கவலையே போட மாட்டேன். ஏன்னா நான் 30 வருஷமா ஓட்டுநரா இருக்கிறேன். அதனால நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எதை பத்தியுமே வீட்டு பிரச்சனை எதுதான் கூட அப்படியே தட்டி உருட்டு மறந்துடுவேன். மறந்துட்டு நான் சந்தோஷமா இருந்துகிட்டே இருப்பேன். அப்பதான் நம்ம அந்த தொழில் செய்ய முடியும்.
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நேயர்கள் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மன அழுத்தம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து எதிர்கொள்றதுக்கு நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத ஏன் கிட்ட நீங்க ஷேர் பண்ண போறீங்க? அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205544 முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு என்ன வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக சிவாஜி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் இஸ் ஆன் த வே. உதித் நாராயணன் மற்றும் சின்மையோட குரல்ல ஏ ரஹ்மானோட இசையில வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூனா இருங்க. ஒரு கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சாங் கேட்கலாம்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Pancha Bhoodangal Satchiya, Naangu Vedangal Solla, Moondru Mudichoda, Iru Manangal ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

5 மணி 17 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேளையில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான சாங் கேட்டு வந்தாச்சு. உங்களுடைய ஆன்சர்ஸ்க்காக நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, மன அழுத்தம் அப்படின்ற இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு டே டு டே டெய்லி ப்ராக்டிஸ்

0: 5 மணி 17 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேளையில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான சாங் கேட்டு வந்தாச்சு. உங்களுடைய ஆன்சர்ஸ்க்காக நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, மன அழுத்தம் அப்படின்ற இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு டே டு டே டெய்லி ப்ராக்டிஸ் என்ன அப்படின்றத ஏன் கூட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. இருந்தாலும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியாகணும். நீங்கள் என்ன தான் வந்து டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு சரியான ஆலோசகர்கிட்ட, ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. எனக்கு மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதர்ச்சியாக எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு மருத்துவர்கிட்ட கேட்டு எந்த மருந்தை சாப்பிடணும், இந்த நேரத்தில் தூங்கணும், இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது ஒரு தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நீங்கள் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் நோக்கி போக நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: எம்கேடி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன் சார்.
0: எம்கேடி நகர்ல இருந்து முருகேஷ், கரெக்டா?
1: ஆமா, எம்கேடி நகர்ல இருந்து முருகேஷ்.
0: ஓகே முருகேஷ், ஓகே. உங்களுடைய நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கேட்டுச்சா?
1: இது மன அழுத்தம்ன்றது, மன அழுத்தம்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதையுமே வந்து நம்ம நேர்மையா போக சொல்ல மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நேர்மை தவறி போனா மன அழுத்தம் வரும். அவன் என்ன பண்ணிடுவானோ, இவன் என்ன பண்ணுவான், அந்த எண்ணத்திலேயே நம்ம வந்து யோசனை பண்ணி மன அழுத்தம் வரும்.
0: ஆனா நேர்மையா இருக்கிறவங்களும் நேர்மையா உழைக்கும் பொழுது அந்த சேர்த்து வச்ச காசை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நேர்மையா உழைச்ச காசை வந்து நம்ம நல்லா பத்திரமா சேர்த்து வைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு யோசிக்கும் போது அதனாலே மன அழுத்தம் வருது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்?
1: இல்லையே, நீங்க நேர்மையா சம்பாரிச்சீங்கன்னா அதை சேர்த்து வைக்கிறதே தேவையில்லை, அதுவே சேர்ந்துடும். நம்ம அதுக்குன்னு வலெல்லாம் போடத்தால எதுவும் பண்ணத்தால. நேர்மையை தவறி சேர்த்து வைக்கிறவங்களுக்கு தான் அதை வந்து பாதுகாக்கணும்னு அதை நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, பூத மாதிரி பாதுகாத்துன்னு இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி பாதுகாத்துக்க வேண்டியதா இருக்கும்.
2: திண்டுக்கல்
0: கணேஷா? ஓகே, ஒருத்தர் முருகேஷ், இன்னொருத்தர் கணேஷ், அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஓகே, மன அழுத்தம் எதிர்கொள்ள நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நீங்க செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூட நீங்க சொல்லலாம்.
2: அத நான் வந்து எப்ப பாத்தீங்கன்னா, நம்ம பட்டாமுச்சியை பார்த்தாலும் ரசிக்க ஆரம்பிப்பேனுங்க. தட்டானை பார்த்தாலும் ரசிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா ரசிக்கத்தன்மை ஒண்ணுதான் நம்மள வந்து மன அழுத்தம் இல்லாம நம்மள வந்து காப்பாற்றும்.
0: ஆக இது இயற்கை வந்து ரசிச்சு அதை பார்த்து அப்படியே அழகா வர்ணிச்சா மன அழுத்தம் போகும், அதானே?
2: ஆமா ஐயா, அதுதானே. புலவர்களே பாருங்க, அத அந்த இது இயற்கையாவே வர்ணிக்கும் போது எப்படி இருக்குது. அதே மாதிரி மனசுக்குள்ள நம்ம வந்து எப்பவுமே ஒரு ரசிக்கு தன்மையோட, அந்த நல்ல பொண்ணையோட இருந்தாலுமே போதும், எப்போ மன அழுத்தம் நமக்குள்ள வராதுங்க.
0: இந்த ஒரு அற்புதமான கருத்தை நான் நோட் பண்ணிக்க போறேன். நேயர்கள் நீங்களும் நோட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.
2: இல்ல மாலை நேரம் பாருங்களேன், இந்த பொழுது கூட பார்த்து நம்ம ரசிக்கலாம். மாலை நேரத்துல நீங்க பட்டபாட்டில இருந்து பார்த்தாலுமே அவ்வளவு ஒரு அழகா மண் மஞ்ச வெயில் அத அழகா நம்ம கூட புத்துணர்ச்சி தரு அப்படிங்கிறது என்னோட கருத்துக்க.
0: இந்த மாலை நேரத்துல போய் வெளியில போயிட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மாடியில போய் ரசிங்க, கடற்கரையில போய் ரசிங்கன்னு கூட எக்ஸ்ட்ராவா ஒரு இதுவா டிப்ஸ் நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கணேஷ். மக்களே, உங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205554. முன்னணிப்பா 044 அப்படின்ற இணைப்பு என்ன வந்து சேர்த்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சிக்கு நடுவில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வருது, பிரேக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Panchabhoodangal Satchiya, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும்.

0: திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இல் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: 5:23 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் ஏன் கூட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் அப்படின்ற இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து நீங்கள் எதிர்கொள்ளும் டெக்னிக்ஸ் என்ன, அதாவது டே டு டே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது புக்கு படிக்கிறீங்க, இல்லை ரேடியோ கேட்குறீங்கன்னா, அதை வந்து இங்கே எங்கள் எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 298-6-0038 மற்றும் 295-2-0554 அப்படின்னு இந்த ரெண்டு நம்பர்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்தையும் கூட ஷேர் பண்ணலாம். அடுத்த நேர் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம். திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: காமராஜர் ஃப்ரம் திருவள்ளூர், கரெக்டா?
1: ஆமா.
0: ஓகே. மன அழுத்தம் எதிர்கொள்ள நீங்க செய்ய வேண்டிய டிப்ஸ், அதாவது நீங்க டே டு டே ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக் என்னன்னு சொல்றீங்களா?
1: மன அழுத்தத்தை எதிர்கொள்ளதுக்கு பாத்தீங்கன்னா, வந்து நல்ல நண்பர்கள் வந்து உச்ச நண்பர்களா இருப்பாங்க.
0: இப்பதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த பாயிண்ட் யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு.
1: என்ன
0: சொல்றீங்க?
1: கண்டிப்பா உச்ச நண்பரா இருக்கணும். அவர் வந்து எந்த வகையிலும் வெளியில எதையுமே லீக் அவுட் ஆகாத நண்பரா
0: இருப்பார்.
1: உள்ள நண்பரா இருக்கணும். அதோட மட்டும் இல்லாம நம்ம பழைய பாடல்கள் வந்து எப்பனாலும் நம்ம கேட்டோம்னாக்கி அது ஒரு மனசுக்கு அழுத்தத்தை குறைக்குங்கிறது என்னுடைய
0: கருத்தியா. பழைய பாடல்கள். ஓகே. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 10 மணிக்கு மேலே வந்துட்டு பழைய பாடல்கள் ப்ளே பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன சொல்றீங்க? கரெக்டா?
1: நன்றி நன்றி.
0: ஓகே சார். ஓகே சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. 5:25 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்களும் ரெடியாக இருங்க, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு நம்பர்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்டு வரலாமா? வினய் தாண்டி வருவாயா திரைப்படத்திலேருந்து ஸ்ரேயா கோஷலுடைய குரலில் ஒரு சூப்பரான சாங் வந்துக்கிட்டே இருக்குது. ஏஆர் ரஹ்மான் கூட பாடியிருக்காரு. அவரோட இசையில் தாமரையோட வரிகளில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளே.

0: Communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Ungal FM Rainbow-vil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress. Every great journey.
3: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: 5:35 ஆகிட்டுருக்கு. ஒரு சூப்பரான சாங்கை வந்து கேட்டு முடிச்சாச்சு. நல்லா நிறைய முக்கியமான ஒரு அறிவிப்பையும் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆர்வத்தை வந்து பாராட்டி இங்கே வந்து ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இங்கே வந்து உங்களுடைய தகவல்களை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து பயிற்சி எடுத்து நீங்கள் வந்து அறிவிப்பாளராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுகிட்டு இருக்கீங்க. மன அழுத்தம்ன்றது மனித குலத்தில் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அதாவது ஒரு எதிரியாக இருந்து நம்மளை வந்து தினம் தினம் வந்துட்டு நம்ம கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் டெய்லியும் என்ன மாதிரியான ருட்டினை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத வந்து இங்கே என் கூட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205544 அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் நோக்கி போகலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர் பேசுனியா? முந்தனத்தின பேசுனியா?
0: கவி சுந்தரமூர்த்தி குளத்தூர்ல இருந்து. ஓகேங்களா?
1: முந்தனம் தான் பேசுறேன் நான் வந்து, இன்னைக்கு பேசல இன்னைக்கு பேசுறியா. இதுக்கு பயன்படுத்த, அதாவது கண்ணநலத்தை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு 4-5 முறைகளை வந்து என் கைவசம் வச்சிருக்கேன் நான் வந்து.
0: கைவசம் என்னென்ன வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சொல்லுங்களேன்.
1: முதல்ல என்ன அப்படி வந்து, முதல்ல சில்லுன்னு தண்ணி குடிச்சிடுவேன் நான், கொஞ்சம் அடையணும்.
0: தண்ணி குடிக்கணும்.
1: தனிமையில மாடியில போய் உட்காந்துருக்கேன், சேர போட்டுன்னு. ஜோக்ஸ் புக்ஸ் வச்சிருக்கேன் நான், ஒரு 1000 ஜோக்ஸ் ஒன்னு இருக்கு. அதை வாங்கி படிக்கும் போது அந்த மனம் வந்து மாறி போய் இந்த ஜோக்ஸ் வருது சிரிச்சது இல்லைங்களா, அப்ப அந்த கவலை மறைக்குது. அதுவும் இல்ல வச்சிங்களேன், நானு குளத்தூர் பாத்தீங்கன்னா, முன்ன குளத்தூர் இல்ல இப்ப சென்னை குளத்தூர். சிங்கப்பூர் பஜார் ஆர்டருக்கு வந்து 100 ரூபாய் பேக்கெட்ல போட்டு அந்த பஜார் சிங்கப்பூர்ல அப்படி ரவுண்ட் வந்தேன்னாவே எனக்கு போகுது போகுதே தெரியாது, 100 ரூபாய் கையில வந்துடுது. எதுவும் பாத்துனே போனாலும் டைம் ஆகி போகுது எனக்கு. மன அழுத்தம் குறைஞ்சி போகுது, கோபமே வர்றது கிடையாது, நிம்மதியா வீட்டுக்கு வந்துடுறியா.
0: சூப்பரான ஒரு கருத்தை வந்து
1: பணமும் செலவு பாக்குறதுக்கே உள்ள போறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா. உள்ள அப்படியே கடத்தெரு அப்படியே சிங்கப்பூர் போல இருக்கு போன்றது எங்கள் குளத்தூர். சிங்கப்பூர் ஈக்குவலா இருக்கு வந்து, அப்படி கடத்தெருக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறதையா நான் வந்து. நான் ஒரு மன அமைதி குறைஞ்சிருந்து அந்த அழுத்தம் குறைஞ்சிருந்தியா. வாய்ப்படுத்துக்கு நன்றியா.
0: நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாருங்க, ஊர் சுத்துறத வந்துட்டு எவ்வளவு அழகா வந்து, அதாவது ஊர் சுத்துறதுன்னா நீங்க வந்துட்டு நினைக்கலாம் இந்த மாதிரி என்னடா புதிய புதிய விஷயங்களை

வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே புதுசு புதுசாக வந்து காட்டுவாங்க. அதாவது இந்த ஊரில் வந்து இந்த புது பஜார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி புது பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இங்கே போயிட்டு நம்ம இது வாங்கி பார்க்கலாம், அங்கே போய் அதை வாங்கி பார்க்கலாம், காய்கறி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு நிறைய இருக்கு இல்லையா. அதை வந்து எவ்வளோ அழகாக கவித்துவமாக வந்து கவி சுந்தரமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து ஷேர் பண்ண போகிறீங்க. அடுத்து இட்லி கடை திரைப்படத்திலேருந்து தனுஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரோட குரலில் ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளே.

0: when we work together, possibilities become progress.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Hey, wow! உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
4: Thank you so much. சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
3: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
5: she is a fantasy, shanana, oh, oh.
3: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
7: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
8: மணி 45 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. சென்னை FM ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் மன அழுத்தத்தை எதிர்கொள்றதுக்கு நீங்கள் டே டு டே ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன, டிப்ஸ் என்ன, அதை தான் வந்துட்டு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. நிகழ்ச்சியில் வந்துட்டு அடுத்த 2 நேயர்கள் தொடர்ந்து காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம போய் பேசலாமா? வணக்கம் ரெயின்போ.
9: ஹலோ. வணக்கம்.
8: ஹலோ வணக்கம். யாருங்கிறது பேசுகிறீங்க?
9: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபராஜபுரம். முகமது இக்பால். நல்லா இருக்கலாம் சார்.
8: முகமது இக்பால். ஓகே, நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது ஃபேமிலி எல்லாம்? எப்படி இருக்காங்க?
9: உங்களுடைய வாழ்த்துக்களோட.
8: ஓகே, ரொம்ப ஆரம்பமே வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குது. ஓகே, உங்களுடைய நீங்க வந்து சொல்லுங்க, மன அழுத்தத்தை எதிர்கொள்றதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன?
9: மன அழுத்தம் ஏற்படுத்தி நம்ம வந்து யோகா செஞ்ச மன அழுத்தத்தையும் வெளிவரலாம்.
8: யோகா பண்ணணும். ஓகே, அடுத்து
9: அப்ப இறை வணக்கம், இறைய தியானிக்கிறது, எது வேணாலும் இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், அது பண்டிகைகள் அந்த அந்த கூடத்துல போய் மனசு விட்டு இருக்கிறதுக்கு இறை வணக்கத்துல இருந்தா நமக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. தேவையில்லாத பட்டு குழப்பிக்க கூடாதுங்க.
8: சூப்பரான ஒரு கருத்தை வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க.
9: பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவனா பாத்து சேரணும், எதிர்மறையா உள்ளவன் எல்லாம் பழக கூடாது.
8: அப்புறம்
9: அதுதான், அதான் நல்லா யோகா செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும்.
8: யோகா பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும். மனம் வந்து லயித்து, மனம் லயிக்க வந்து நீங்க ஆலயம் போகணும், அது எந்த ஆலயமா இருந்தாலும் சரி. அப்புறம் வந்துட்டு பண்பானவர்களோட தான் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கியமான கருத்தை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு முகமது இக்பால் அவர்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து பேசியிருக்காரு. உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி முகமது இக்பால் அவர்களே.
9: தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: வணக்கம் ரெயின்போ. கிழக்கு தாமரம் ராஜசேகர். ஓகே,
1: மன அழுத்தத்துக்கு கொஞ்சம் வந்து சிந்தனை பண்ணணும் சார். அமைதியா இருக்கணும் முதல்ல.
0: ஓகே,
1: அப்புறம் வந்து நம்மளுக்கு யாரு பிடிக்குமோ, அதாவது யாராவது சித்தர்கள்ல ஒரு சித்தர் இல்ல மகான்கள் யாராவது மனசுல நினைச்சுன்னு அமைதியா தியானம் பண்ணுங்க. இது வந்து யோகா பயிற்சின்னு சொல்றாங்க. இது வந்து ஏற்கனவே அந்த காலத்துல சித்தர்களே பயன்படுத்திருக்காங்க.
0: இப்பதான் உங்களுக்கு முன்னாடி முகமது இக்பால் வந்து முகமது இக்பால் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, யோகா பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும். நீங்களும் அதே கருத்தை வந்து வலியுறுத்தி இருக்கீங்க.
1: அடுத்து இல்ல, ஏற்கனவே சித்தர்கள் சொன்னது.
0: சித்தர்கள் சொன்னது, அது அன்றே சொன்னது.
1: ஆமா, மகான்கள். சித்தர்கள் மகான்கள் தான் சொன்னது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் என்னுடைய பள்ளி ஆசிரியர் சம்பந்தம் பேர் அவரு, அவர் கத்து கொடுத்தாரு எனக்கு யோகா.
0: ஓகே,
1: டெய்லி ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்கணும் சார், மன அழுத்தமே வராது சார்.
0: 10 நிமிஷம் அமைதியா இருந்தா மன அழுத்தம் வராது. இது என்ன புதுசா இருக்கே?
1: அதே வராது. எண்ணெய் பலகாரம் எல்லாம் சாப்பிடக்கூடாது.
0: எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது.
1: வெளியில சாப்பிடக்கூடாது, வீட்டுல சாப்பிடலாம். அம்மா, வைப்பு, தங்கச்சி, அக்கா பண்ணி கொடுத்தா சாப்பிடலாம்.
0: ஏன் அப்பா, தம்பி, அண்ணா பண்ணா சாப்பிடக்கூடாதா? எல்லாரும்
1: தெரிஞ்சா பண்ணலாம். நல்ல கேள்விதான் கேட்டீங்களே. அவங்களே அவங்களே கடையில வாங்கி சாப்பிடறதா இருப்போம். போன் பண்ணி தோசை எல்லாம் சாப்பிடுறாங்க, 80 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா ஊத்து. அது எல்லாம் சாப்பிட்டா மன அழுத்தம் கண்டிப்பாக வரும், பிபி வரும், பிரஷர் வரும்.
0: ஓகே சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ.
2: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: மதுரை ஆண்டனி, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி ஒரு அருமையான கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா சிந்திக்க வைக்கக்கூடிய கான்செப்ட். சாட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா சார், மழை எழுத்தான ஒரு அதில் அடிட்டே இருக்கக்கூடாது, ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா ஒரு இசையே கேட்கலாம். அதனால என்ன தான் ஏதாவது சில விஷயங்கள் ஒரு அதே அடிச்சுனா ஒரு பழைய பாடல்களை போட்டு கேட்கறது, ஒரு ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கணும், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நிறைய இருக்கு. அதாவது ஒரு சேஞ்ச், அதான் நாளைக்கு வந்து நமக்கான நாள், நாளைக்குன்னு கூட சொல்லக்கூடாது, ஜஸ்ட் 1 செகண்ட் அடுத்த நொடி பொழுது நமக்கான நொடி பொழுதுன்னு தான்
0: நினைக்கணும். பெரிய ஒரு பிலாசபியா சூப்பரா சொல்லிருக்கீங்களே.
2: அதனால எதுலயுமே அடிட்டாம ஒரு சேஞ்சிங் கிடைக்கணும். ஒரு நம்ம வானொலி கேட்டாலே வேற என்ன வேணும்? மோஸ்ட்லி நம்ம வானொலி கேட்டாலே போதுமே, அது சென்னை வானிலையே உங்கள்கிட்ட ஒரு இடம் என்னாலே போதும், அந்த மாதிரிலாம் கிட்டலாம் தூக்கி பறந்து ஓடியே போயிடும். கண்டிப்பா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: மனோகரன் பேசுறேன்.
0: கும்பகோணம் மனோகர். ஓகே, மன அழுத்தம் எதிர்கொள்றதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டே டு டே டிப்ஸ் என்ன?
3: மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பாடல்களை வந்து தனியா உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தாலே போதும். நம்மளுக்கு பிடிச்ச சுரங்கள் இல்லைனாக்கா வந்து நம்மளுக்கு பிடிச்ச பாடல்களோட பாடல்கள் நம்ம பாடிக்கிட்டு இருந்தோம்.
0: பாடல்கள் பாடணும் சொல்றீங்க, ஏன்னா சரி ஒன்னு பண்ணுங்க, எங்களுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன்.
3: உங்களுக்காக ஒரு பாட்டா?
0: எங்களுக்காக
3: ஒன்று முத்தம் கேக்குலேரம்.
0: அவ்வளவுதானா?
3: தாராட்டும் சென்றம் நம் கண்கள் உன் கூந்தல் என் ஊஞ்சல் தாளாட்டும் சங்கீதங்கள் தாளாட்டும் சென்றேன் மனசு ஜாலியா நம்ம எவ்வளவு கோபமா இருந்தாலும் சரி, மனசுல எவ்வளவு அழுத்தா இருந்தாலும் சரி, தானா பறந்துடும். அதே மாதிரியே பறவைகளோட ஒலிகளை கேட்டுட்டு அதே மாதிரி நம்மளும் அதுக்கு ஈடா கத்தி கத்திட்டு இருந்தோம்னு
0: மன அழுத்தம் குறையுங்கிறது. பறவைக்கு இணையா நம்மளும் ஒலி எழுப்பினா மன அழுத்தம் குறையும். ஏற்கனவே ஒருத்தரும் இதே மாதிரிதான், மாடிப்படி ஏறி மாடியில நின்னு மாலை வேலையை வந்து ரசிக்கணும் அப்படின்னு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. பின்னாடி வேற அழகான ஒரு குரல் வேற கேட்டுக்கிட்டு
3: இருக்கு.
0: நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்
0: ஐயா. வணக்கம், யாருங்க

0: பாரதியார் வேற பிறந்த ஊரு, கரெக்டா பாரதியார்.
1: அரியூர் எங்களுக்கு அங்க இருக்கும்போது நாங்க மண்டபத்து பாரதியார் மண்டபத்துல போயிடுவோம். ஆமா, அங்க படிக்கிறதுனால அங்கதான் போவோம். சின்ன வயசு நானும் ஒரு 14 வயசு வரைக்கும் அங்க இருந்தேன். அங்க வந்து இந்த மாதிரி படிக்கணும்னா கூட எக்ஸாம் படிக்கணும் கூட அங்கதான் போயிடுவோம். அதே மாதிரி ஒரு இதுன்னா விளையாட்டு அங்க போய் இந்த இதெல்லாம் ஊஞ்சல் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் போட்டு அந்த மணிமண்டபத்துல போய் கம்மியா ஆடுவோம். அதெல்லாம் மறக்க முடியல.
0: சூப்பர்.
1: அதே என்ன பண்ணேன்னு சொல்றேன்னா, கோயிலுக்கு
0: போயிடுவேன். கோயில்
1: கோயிலுக்கு போனாலே அந்த ஆமா அந்த அந்த விக்கிரகத்தை பார்த்து அது பார்த்தாலே அந்த மன அழுத்தம் கண்டிப்பா குறையும். அதே மாதிரி சின்ன வந்து பழைய பாடல் அதாவது சிவாஜி பாடல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். அதுலயே நம்ம ரெயின்போல இதே விருது பாடுறது அதே பாக்குறதுனால எனக்கு அதுவே
0: நீங்க
1: எழுதி
0: வைத்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து நிறைய விதமான பதில்கள் சொல்லியிருக்காங்க. மன அழுத்தம் எதிர்கொள்றதுக்கு ஸ்வீட் சாப்பிடுங்க, இந்த மாதிரி மாடிப்படி ஏறுங்க, இயற்கையை ரசிங்கன்னு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸுக்கெல்லாம் சேர்த்து உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய பாராட்டுகள் சொல்லிட்டு நானும் இங்கிருந்து விடைபட போகிறேன். எங்கேயும் போக மாட்டேன். 7 மணிக்கு அதாவது 7:30 வந்து உங்களை வந்து சந்திக்க போகிறேன். எஸ், 7:30 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் வந்து நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்க போகிறோம். கேட்டுனேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: 94 இங்க எல்லாமே செம தோளு.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: நேரம் மாலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச பால்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: வணக்கம் நேயர்களே, இந்த வார ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பெரிய முல்லைவாயல் கிராமத்தை சேர்ந்த ஆர்ச்சித்ரா அவர்கள். வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார்.
4: சொல்லுங்க மேடம், உங்களுடைய விவசாய பின்புலம், உங்களோட விவசாய வாழ்க்கை முறை, இதை பற்றி நான் தகவல்களை ஷேர் பண்ணுங்களேன்.
5: நான் வந்து பெரியமுல்லை வந்து வந்திருக்கேன் சார். எங்களது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டம். நாங்கள் முக்கியமாக பயிரிடுறது வந்து நெல் பயிர், கீரை, குறுகிய பயிர்கள், அதாவது பச்சைப்பயிர், எள், அது மாதிரியெல்லாம் நாங்கள் பயிரிடுவோம் சார். நாங்கள் பரம்பரையாகவே வந்து விவசாயம் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வெரை வந்து வாங்கின்னு வந்து ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அது வந்து ஒரு மூணு நாளைக்கு தண்ணி விட்டு நல்லா பதப்படுத்துவோம். பதப்படுத்திட்டு அது நல்லா கொஞ்சம் பில்லெல்லாம் மக்கின பிறகு விதையை எடுத்துன்னு போய் போடுவோம். போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி அது இருக்கும். மறுநாள் காலையில் அந்த தண்ணி எடுத்து விட்டுருவோம். அப்போ தான் அந்த முளை வந்து வரும் மேலே. அது வந்த பிறகு ஒரு 15 நாள் கழித்து மருந்து போடுவோம். மருந்து போட்டவுடனே அது கொஞ்சம் அப்படியே வளர ஆரம்பிக்கும். பூச்சி வரும், இலை பூச்சி அது மாதிரி ஒன்று வரும். அது வந்து அந்த பயிருக்கு நல்லா வரணுன்னா அந்த பூச்சி மருந்து தெளித்தாதான் நல்லா வரும். அது தெளித்தவுடனே நாற்று வந்து நிற ஒரு 30 நாளுக்குள்ளே நாற்று நல்லாயிருக்கும்.

0: அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 ஏக்கராவுக்கு, அதாவது நாங்கள் 1.7 வந்து பயிர் செய்கிறோம். அதில் வந்து தண்ணி நிறைய விட்டுட்டு நல்லா புல்லெல்லாம் நிறைய இருக்கும், அதை நல்லா மக்க விட்டுருவோம். மக்க விட்டவுடனே ஆட்கள் வர வச்சு நடு நடுறதுக்கு அது 3 மணி நேரம் ஆகும் சார். அந்த நாற்றை பிடுங்கி எத்தனை போய் நடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நாற்று நட்டுடுவாங்க, தண்ணி வந்து பாசுவோம். தண்ணி ஃபுல்லாக வந்து பாய்ச்சி வைக்கணும். நம்ம வந்து தண்ணி குறைவாக நம்ம விட்டாலுமே என்ன ஆகும்னா பயிர் வந்து காஞ்சிரும். அதனால் வந்து ஃபுல்லாக தண்ணி விட்டுருவோம். 3-5 நாள் கழித்து அதில் வந்து நிறைய புல்லு வந்து வராத அளவுக்கு என்ன பண்ணணும்னா களைக்கொல்லி மருந்துன்னு ஒன்று இருக்குது, அந்த களைக்கொல்லி மருந்து வந்து நாங்கள் தெளிச்சிருவோம். அது எப்படி போடுவோம்னா 100 கிலோ மணலும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி களைக்கொல்லி மருந்தும் அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதை வந்து தூவி விட்டுருவோம். தூவி விட்டவுடனே அது தண்ணி வந்து போதுமான அளவு அப்படியே தான் இருக்கணும். மறுநாள் வரையும் வந்து அந்த தண்ணி வந்து வெளியேற்றக்கூடாது. வெளியேற்றணுமானா அந்த மருந்தெல்லாம் வெளியே போயிடும். அதனால் நம்ம மருந்து அது அப்படியே இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த பில்லுங்க அந்த வேருங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் செத்துரும். செத்த உடனே கொஞ்ச நாள் கழித்து தண்ணி போதுமானது விட்டுகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் பச்சை வர ஆரம்பிக்கும். அந்த பச்சை வந்த பிறகு பயிர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு நம்ம மருந்து போடணும், அதுக்கு ஒரு சத்து கொடுத்தா தான் அந்த பயிர் வந்து நல்லா விளைச்சல் வரும். அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் மருந்தெல்லாம் போடுவோம், 4-5 மூட்டை போடுவோம். அந்த 4-5 மூட்டையில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா அதுக்கப்புறம் வந்து 20-20 சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மருந்தெல்லாம் போடும்போது பயிர் வந்து நல்லா களையாக வந்துடும், நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பயிர். அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து பூச்சி அட்டாக் பண்ணோம், பயிர் வராத அளவுக்கு பூச்சி அட்டாக் பண்ணோம். அந்த டைமில் வந்து நாங்கள் பூச்செண்ணெய் தெளிக்கும் போது பயிர் வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்கும், 1-2 புல்லு மட்டும் வரும் அந்த டைமில். அதை என்ன பண்ணுவோம், அந்த புல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக அந்தந்த டைமில் வந்து பார்ப்போம். அந்த தண்ணி நம்ம காய விட்டுட்டோமானா பயிர் வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடும், நல்ல செழிப்பு தராது. விட்டுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 40 நாள் கழித்து இன்னொரு அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து குத்தாதான் இன்னும் பயிர் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும் போது அந்த பயிருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அப்போ வந்து 1-6 முட்டை மருந்து போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து புல்லு 1-2 புல்லு இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு திரும்ப பூச்செண்ணெய் அடிச்சுட்டு மகசூல் வர டைம் வரும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணால் 1 குத்துப்பூச்சி எலை பூச்சின்னு ஒன்று வரும், அது பயிரை வந்து சாகடிச்சிடும். நம்ம அந்த மருந்து தெளிக்கலையானா அந்த பயிர் வந்து சாகடிச்சிடும். அதை வந்து நம்ம அந்த டைமில் அந்த மருந்து தெளிக்கும் போது கரெக்டாக அந்த குத்துப்பூச்சி வந்து செத்துரும், பயிர் வந்து செழிப்பாக இருக்கும், நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பயிருக்கு வந்து நீக்கல் போடணும். நீக்கல் போடலையானா என்ன ஆகும்னாக்கா நிறைய எலிங்க வரும். அந்த எலி வந்து என்ன பண்ணால் பயிருங்கள்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி விட்டுரும். அதை கட் பண்ணாத அளவுக்கு அந்த காத்தோட்டம் இருந்தால் தான் அந்த பயிருக்கு வந்து கொஞ்சம் நல்லா அந்த மகசூல் வந்து நல்லா வரும். என்னென்னா வந்து புகையை இறங்கி ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த டைமில் வந்து நாங்கள் நீக்கல் போட்டு நல்லா சரியான முறையில் வந்து தண்ணி விட்டு எல்லாம் பண்ண பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு மகசூல் வரும்போது பொட்டாசியம் புகையா மருந்துன்னு ஒன்று அடிக்கணும். அந்த அதை அடிக்கும்போது தான் அந்த பயிர் மகசூல் நல்ல ஒரு முத்தான ஒரு நெல் விளையிறத நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கு சந்தோஷமாகவே இருக்கும், நல்ல ஒரு விளைச்சலும் கொடுக்கும், பயனுள்ளதாக இருக்கும் சார்.
1: ரொம்ப தெளிவாக நிதானமாக அந்த நெல் வந்து ஆரம்பத்தில் நாற்றுலேருந்து விளைச்சல் வரைக்கும் எங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. சுவாரஸ்யமான பல தகவல்கள் அடுத்து நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு நடுவில் ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

0: பாடல் இடைவேளையை தொடர்ந்து ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியமுல்லை வாயிலை சேர்ந்த ஆர் சித்ரா அவர்கள். இப்போ இது வரைக்கும் வந்து நெல் பயிருக்கான விவசாய முறைகள் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிகிட்டே வந்தீங்க. இப்போ உங்கள் பகுதியில் இந்த நகரமயமாகத்தால் நீர் மேலாண்மைன்றது விவசாயம் பாதிக்கிறதுனாலே அந்த நீர் மேலாண்மை தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும், சேலஞ்சிங் இது வரைக்கும். அந்த விஷயத்த நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: இப்போ வந்து தண்ணி வந்து நாங்கள் எப்படி சமாளிக்கிறோம்னா, பக்கத்தில் வந்து போர் போட்டு வச்சுருக்காங்க, அவங்க கிட்ட வந்து நாங்கள் தண்ணி கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் வந்து 3 மூட்டை நெல் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் 170 பயிர் செய்கிறதுனால 5 மூட்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக எந்தெந்த டைமில் வந்து தண்ணி விடணும், எந்தெந்த டைமில் வந்து காய வச்சாக்கா அந்த பயிர் மகசூல் வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவங்கக்கிட்ட வந்து அந்த தண்ணி வாங்கி விடும்போது நாங்கள் நல்ல ஒரு விளைச்சலை நாங்கள் எடுத்துக்கிட்டு

0: முடியும். ஒருத்தர் மேலேயே சாமர்த்தியம் பண்ணியிருந்தாக்கா கண்டிப்பாக வந்து விவசாயம் வந்து பண்ணவே முடியாது. மற்றவங்கக்கிட்ட நம்ம போய் ஆளை போய் கூப்பிட்றதுனா கூட அவங்க சைட்லேருந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இப்போ ஆட்கள் வந்து ரொம்ப பற்றாக்குறை ஆயிட்டாங்க. அதனால் வந்து ஒரு சில இதுவுக்கு தான் வந்து ஆட்கள் வந்து வருவாங்களே தவிர எல்லாத்தையுமே வந்து அவங்கள நம்பி இருக்க முடியாதனால அதனால் நாங்கள் வீட்டில் இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளாகவோ அதனால் எங்கள் பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி எல்லோரும் ஒத்துமே சேர்ந்து அந்த பண்ணால் தான் அந்த விவசாயம் பண்ண முடியும் சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அது நாங்கள் செஞ்சதுனால அது எங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயமாக அதை நாங்கள் செய்கிறோம் சார். ஆனால் உடம்பு கஷ்டம் இருந்தாலும் அதனால் எங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்கிறத நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். ஆனால் வருமானம் கம்மி தான், ஆனால் நாங்கள் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, நிறைவான வாழ்க்கை இருக்குது சார்.
1: அதே மாதிரி இப்போ விவசாயம் பண்ணும்பொழுது வந்து அதுக்கு உற்ற தோழனாக இருக்கிறது வந்து கால்நடைகள் தான். ஸோ இந்த விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கால்நடைகள் எப்படிலாம் நீங்கள் பராமரிக்கிறீங்க, என்னென்ன பலன் அதனால் அடைகிறீங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: இப்போ வந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் எங்களுக்கு டைம் இருக்கும். மாடு அது வளர்க்கும்போது நம்மளுக்கு அது மூலமா ஒரு நம்மளுக்கு வருமானமும் கிடைக்கும், வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு பாலும் கிடைக்கும். கையில் வந்து பயிர் செய்யும்போது நிறைய புழுங்க வரும் வரப்பில், அந்த புல்லை வந்து எத்துமை போடும்போது சாப்பிடும்போது அது ஒரு நல்ல பால் கொடுக்கும்போது அது எங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும் சார்.
1: கண்டிப்பாம்மா, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

0: ரொம்ப தெளிவாக இது வரைக்கும் பல தகவல்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அடுத்ததாக இந்த அரசாங்கத்துடைய சப்போர்ட், அதாவது வேளாண் துறை இருக்கு இல்லையா, வேளாண்மை துறை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க, பயிர் வாங்குறதுலே ஆகட்டும் இல்லை உரம் வாங்குறதுலே ஆகட்டும், இந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: எங்களுக்கு வந்து பிடிஓ ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா சோழவரம் தான். அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துருவாங்க, நீங்கள் எத்தனை ஏக்கரா பயிர் செய்ய போகிறீங்க, அதுக்கு உண்டான இது வந்து மருந்து வந்து எங்கள் சைடில் வந்து கிடைக்கும், அதனால் வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து மம்மிட்டி தேவைப்படுது, கடப்பாறை தேவைப்படுது, அருவா தேவைப்படுது, அது மாதிரி வந்து எங்களுக்கு தேவைப்படுது, அது நீங்கள் சொசைட்டிலே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, நாங்கள் அதை வாங்கிப்போம். அதுக்கப்புறம் வந்து மருந்து வந்து நீங்கள் இந்த மருந்து போட்டால் உங்கள் நிலம் வந்து நல்லா இருக்கும், நல்ல மகசூல் வரும் அந்த டைம்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த டைமில் அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த மருந்து எல்லாமே நாங்கள் வாங்கி போடுவோம். அதே மாதிரி இதன் மூலிமா உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்தாலோ இதன் மூலமாக எங்கள் பிடிஎஃப் சைட் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், அதனால் நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ மழை அதிகமாக பெய்யும், அந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா படுத்துரும் பயிர். கவர்மெண்ட்டு வந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா எந்த டைமில் எது நடக்குன்னே சொல்ல முடியாது, அதனால் இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பயிர் வந்து பாதிக்கப்பட்டாலும் அதுக்குண்டான ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக ஊக்கத்தொகை கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா அதை நாங்கள் ஃபஸ்ட்டு முன்பதிவு பண்ணிவிடுவோம். அது எங்கே பண்ணோன்னாக்கா ஃபஸ்ட்டு பிடிஓ ஆஃபீஸில் போய் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க உங்கள் பட்டாவுடைய அந்த இது வந்து சிட்டாடல் வாங்கிட்டு வந்து நீங்கள் எவ்வளோ பயிர் செய்கிறீங்க அதை மட்டும் நீங்கள் எழுதி சைன் பண்ணி வாங்கிட்டு வந்து குத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. பிடிஓ ஆஃபீஸில் எத்தனை போய் கொடுத்தோம்னா சரி உங்களுக்கு வந்து பயிர் ஏதாவது பாதிக்கப்பட்டாலோ ஏதாவது நஷ்டம் வர மாதிரி இருந்தாக்கா அந்த டைமில் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த டைமில் வந்து பயிர் ரொம்ப காற்று மழை அடிச்சிச்சனா மேல் தண்ணியெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும்போது கொஞ்சம் சில பகுதியெல்லாம் வந்து அப்படியே சாஞ்சிரும், நெல் வந்து பார்க்கவே முடியாது. அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க இவங்க பயிர் வந்து செய்கிறதுல இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்க வந்து அந்த ஊக்கத்தொகையை வந்து ஒரு பேங்க் மூலமா அவங்க கொடுத்துருவாங்க சார், அக்கௌண்ட் மூலமா அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைடில் வந்து சில மருந்துங்கள்லாம் கொடுப்பாங்க, மருந்து பூச்சி மருந்து அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் போடுங்க, அப்போ தான் வந்து அந்த மண்ணுக்கு வந்து ஒரு நுண்ணுயிர்

0: சத்து அது. அப்போ நீங்கள் பயிர் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நாங்கள் வாங்கிப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த மானியம் கொடுக்கும்போது எங்களுக்கு சில நஷ்டங்கள் வரும்போது அது எங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து இந்த சாம்பருங்கெல்லாம் வந்திருக்கு. அந்த டைமில் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து வரும்போது புகை வந்து அதிகமாக அடிக்கிறதுனால எங்களுக்கு விவசாயம் வந்து பாதிக்கப்படுது. அந்த டைமில் தான் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்க முடியுது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா சரின்னு சொல்லிட்டு அதையே நம்பி இல்லாமல் வேறு பயிர் கீரை, அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர், அதுக்கப்புறம் தர்பூசணி அது மாதிரி போடும்போது அந்த டைமில் எங்களுக்கு ஒரு வருமானத்தை பெருக்கி கொள்றதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது சார். இப்போ கீரை எப்படி போடுவோன்னாக்கா ஒரு நிலத்தை உழுதுட்டு அதை நல்லா ஒரு 10 நாளைக்கு நல்லா அந்த பிள்ளை நல்லா காய வச்சுட்டு அந்த பிள்ளை காஞ்சிச்சனா அது ஒரு பாத்தி மாதிரி போடுவோம். பாத்தி போட்டுட்டு அரைக்கீரையோ சிறுக்கீரையோ புளிச்சிக்கீரை நிறைய வகை கீரை இருக்குது அந்த கீரைங்க போடும்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மருந்து போட்டு பூச்செண்ணெய் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சில டைம்லலாம் பூச்செண்ணெய் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். இந்த குப்பை எருன்னு சொல்வோம்ல இந்த மாட்டு சாணம் அதெல்லாம் கொஞ்சம் போட்டோம்னா அந்த இது வந்து கீரை ஏன்னா எல்லாரும் சாப்பிட்றதுனால வந்து ஒரு ஆரோக்கியமான மருந்து போடணும்னு சொல்லிட்டு அந்த குப்பை எரு போடும்போது நாங்கள் மருந்து போகிறத கொஞ்சம் தவிர்த்துருவோம். அது வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும்.
1: நெல்ன்றப்ப நீங்க வந்து ரைஸ் மில்ல கொடுத்துறது.
0: ஆமா, ரைஸ் மில்ல கொடுத்துறோம்.
1: கீரைக்கெல்லாம் நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: கீரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து ஏரியா எல்லாம் வந்து நிறைய பேர் கீரை வாங்குறவங்க எல்லாம் இருப்பாங்க பக்கத்து ஏரியா. அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் சைடுல எடுத்துட்டு போவோம். அங்க எடுத்துட்டு போயிட்டு விற்கும் போது அது எங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு போடும்போது அது எங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் லாபம் தான் கிடைக்கும். நாங்களாக எத்துமாதிரி சேல்ஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து அது எங்கள் தேவையான அந்த டைமில் வருமானம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். எங்களுக்கு செலவுக்கோ சரி ஏதாவது அந்த செலவுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து பருப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பச்சை பயிர் அதே மாதிரி தான் நிலத்தை உழுது அதை கரெக்டாக பதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் விதைய தூவி விட்டுட்டு அது மேலே தண்ணி பாய்ச்சி விட்டுட்டோம்னா அந்த பருப்பு வந்து முளைஞ்சி வரும். அந்த டைமில் 1-2 பில்லு இருந்ததுன்னா அதை பிடுங்கி போட்டுட்டு அந்த டைமில் என்ன மருந்து அடிக்கணுமோ அந்த மருந்து அடித்தோம்னா அது வந்து நல்ல ஒரு மகசூல் தரும். அதை நாங்கள் வீட்டில் நல்லா பதப்படுத்தி எல்லாம் நல்லா பண்ணி அதை என்ன பண்ணும் கொஞ்சம் வந்து விற்கிறதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது அது எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் சார். இப்படி தான் வந்து இந்த நெல் பயிரையே நம்பி இல்லாமல் இதெல்லாம் அந்த டைமில் செய்யும்போது எங்களுக்கு அந்த போதுமான வருமானத்தை நாங்கள் அந்த டைமில் வந்து பயன்படுத்திக்க முடியுது. நெல் பயிரோடு நாங்கள் அதை சார்ந்து இருந்தோம்னா அது 4 மாதம் ஆகும். அந்த 4 மாதத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இது போல் செய்கிறதுனால எங்களுக்கு லாபம் இருக்குது சார்.
1: ரொம்ப தெளிவாக வந்து இந்த மாற்று பயிர்களையும் அதே மாதிரி இந்த பயிர் சுழற்சி முறையும் எப்படி நீங்கள் மேற்கொள்கிறீங்கன்றதெல்லாம் தகவல்லாம் தெளிவாக சொல்லிட்டு வரீங்க. ரொம்ப யதார்த்தமாக உங்கள் வாழ்க்கை நடைமுறையில் நீங்கள் செய்கிற செயல்களை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எல்லாரும் விவசாயமும் செஞ்சு கால்நடைகளையும் வளர்த்து தற்சார்பாக அவங்கவுங்களுடைய உணவு தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கணுன்ற உங்களுடைய எண்ணம் நிச்சயமா நிறைவேறும்ன்ட்டு எங்க ஆகாஷ்வாணி சார்பா எங்களோட வார்த்தைகள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிம்மா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: ஆஹா, இந்த மலையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.

0: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

நேயர்களே, இன்று இரவு 7:30 துபாய் சர்வதேச விளையாட்டு அரங்கில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தினை நேர்முக வர்ணனையாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். FM ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப் மூலமாக தொடர்ந்து கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி 7:31 ஆகிட்டுருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பாடல்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சூப்பரான சாங்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். ரெயின்போ சாட் பாக்ஸோடைய திரை இசை பாடல்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல ஐயா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், சாதனா சர்க்கம் மற்றும் கே ரெண்டு பேருடைய குரலில், பாவிஜியோட வரிகளில், பரத்வாஜ் அவர்களோட இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள.

7:37 ஆகிட்டுருக்கு. திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஐயா திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங், அந்த ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம், அந்த ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய எல்லாருக்காகவுமே இந்த சாங் வந்து டெடிகேட் பண்ணுறேன். அடுத்து ஆடுகளம் திரைப்படத்துலேருந்து அந்த ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாமா? எஸ், உங்களுக்காக யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி வி பிரகாஷ்குமாரோடைய குரல் மற்றும் அவருடைய இசையில், ரைட்டர் அது யாருன்னு தெரியல, ரைட்டருடைய வரிகளில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. யாத்தே யாத்தே யாத்தே என்னாச்சோ. ஆமாம், கதாநாயகனுக்கு வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

3:43 ஆகிட்டுருக்கு. சூப்பரான சினிமா சாங்ஸை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எஸ் அந்த மாதிரி தான், அடி வெள்ள முடி வச்சு தான் வெளுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி, அந்த கதாநாயகியை பற்றி அவ்வளோ கேள்விகள் அந்த நாயகனுக்கு. அதை வந்து ரொம்ப அழகாக தன்னோட எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக பாடல்களில் வரிகளில் வச்சு, சொல்லப்போனால் அவருடைய அந்த குரல் இருக்கு இல்லையா, ஜிவி பிரகாஷ்குமாருடைய குரல் இருக்குது, அந்த குரல் மூலமாக ஒரு ஃபீலிங்ஸை நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்கிறாரு. எஸ் அதே ஃபீலிங்ஸோடு நம்ம கலவாணி திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான சாங் நம்ம அடுத்து கேட்க போகிறோம். ஹரிஷ் ராகவேந்திராவுடைய குரலில், எஸ் குமரனுடைய இசையில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுளை.

7:48 ஆகிட்டுருக்கு. சூப்பரான ஃபிலிம் சாங்ஸை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். எஸ் அது மாதிரி தான், சின்ன சின்ன தூரல் வந்து நெஞ்சுக்குள்ளே முத்தமிடும், மாயமாயம் என்னவென்று சொல்லிக் கொடுடி, கத்தியின்றி ரத்தமின்றி காதல் வர யுத்தமிடும், மாயமாயம் என்னவென்று சொல்லிக் கொடுடி அப்படின்னு அழகாக அந்த வரிகளில்

சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு காதலன் ஒரு காதலி இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, அந்த இடையில் வந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், எப்படி வந்து காதல் காதல் என்றால் என்ன அப்படின்ற மாதிரியான விவரங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு வந்த புதுசுலலாம் அந்த ஒரு ஸ்டைல் இருக்கும், டம்ம டம்ம டம டம டம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவில் தட்டி தட்டி ஆடுற ஒரு சீன் இருக்கும். அதை நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக சோஃபாவை வச்சு அந்த பாட்டெல்லாம் எப்போல்லாம் ப்ளே பண்ணுவாங்களோ, ரேடியோவில் ப்ளே பண்ணுவாங்களோ, நான் என்ன பண்ணுவேன், சோஃபாவை தட்டி தட்டி அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணுவேன். எங்கள் அம்மா என்னடா என்ன நான் தட்டிக்கிட்டே இருக்கேனா, அம்மா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பீட்டு கொடுக்குறேம்மா அப்படின்னு நானும் ஜாலியாக சொல்லுவேன். இந்த பாட்டை ப்ளே பண்ணும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. அது தவிர அந்த பாட்டை பார்க்கும்பொழுது, அந்த பாட்டை கேட்கும்பொழுது கிராமப்புறத்துடைய அந்த வயல்வெளிகள், பள்ளிக்கூடம், அந்த பெரிய ஆலமரம், இதெல்லாம் பார்க்கும் ஒரு அற்புதமான ஒரு ஞாபகம் வந்து நமக்குள்ள வந்து எழுது இல்லையா. அதாவது அந்த கிராமப்புறங்களில் போகும்பொழுது அந்த பார்த்த ஞாபகம், அந்த பார்த்த ஞாபகத்தோடு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு காதலன் காதலி இருவரும் முத முதல்ல நேரில் சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய காதல் என்ன அப்படின்றத அடுத்த பாட்டில் சூப்பராக சொல்ல போகிறேன். எஸ், வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து உன்னி மேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ ரெண்டு பேருடைய குரலில், தாமரையோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் அந்த முதல் நாள் பார்த்த அந்த காதலை பேசி பார்க்கலாமா, கேட்டு பார்க்கலாம். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள.

சூப்பரான அந்த சாங்கோட நம்ம 7:56 ஆகிட்டுருக்கு. சூப்பரான ஃபிலிம் சாங்ஸை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எஸ், இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. அதாவது பார்த்த முதல் நாள்லேயே காதல் வந்து மலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அதாவது மரந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து செதுக்கிடணும் அப்படின்னு அந்த நாயகி வந்து நாயகனை பார்த்து சொல்கிறாங்க. அதே ஒரு ஆசையோட நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்ண போகிறோம். நிறைவு பாடல் ஒன்று இருக்குது, அதையும் கேட்டு போகிறோம். எங்கேயும் போக மாட்டேன். 9 உங்களை வந்துட்டு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். தங்கமகன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான சாங், அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரலில் அவருடைய இசையில் தனுஷுடைய வரிகளில் வருது. கேட்டு நேந்திரங்களில் ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாநாட்டின் வெற்றிக்கு உதவிய சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளின் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு சீனா தலைமையேற்க உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக அந்நாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவிலான தடுப்பூசி உற்பத்தியில் 60% இந்தியா கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிக்கப் பிளாசாவில் காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். பயணிகள் விமான நிலையத்திற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிரான நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அக்கட்சி, மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை, பாலியல் அத்துமீறல்கள், விவசாயிகள் போராட்டம் என எதற்கும் தாவேக அரசு செவிசாய்க்கவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க முதலமைச்சர் திரு விஜய் மக்களின் வரிப்பணத்தில் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுராந்தகத்திலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் தாவேக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தாவேக அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்றும் திரு சண்முகம் கூறினார். இந்த 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனிடையே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மகளிர்

பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பக தங்கப்பதக்கத்தையும், உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் சுகந்த் கடம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகந்த் கடம் இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரி தங்கப்பதக்கத்தையும், சாய்னா மணிமுத்து வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆதித்யா நேகி தமை வர்மா இணை வெண்கலப் பதக்கத்தை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும், அங்குர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 5.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன் எடுத்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கை இடையேயான இறுதி ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

9:01 ஆகிட்டுருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களை மறுபடியும் சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரர் ஆர்ஜே சஞ்சய். இன்றைக்கி வந்துட்டு இந்த இனிய இரவு பொழுதில் சூப்பரான சாங்ஸை, அதாவது மெலடியஸான சாங் உங்களை வந்துட்டு 90s-80s வந்து கொண்டு போக போகுது. ஏர்லி 2000s சாங்கை வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம், கேட்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், ரசிக்க போகிறோம். அந்த பாடல்களை கேட்கும்பொழுது சில சமயம் வந்துட்டு அந்த 90s அப்புறம் 80s காலத்துக்கே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். எஸ், முதல் பாடலாக விஐபி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா ரெண்டு பேரோட குரலில் ரஞ்சித் பரோட் அவர்களோட இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மதூளு.

9:07 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து மின்னலுருக்கோடி சாங் தான் நம்ம கேட்டு முடித்து வந்தோம். அதாவது ரொம்ப அழகாக அந்த பாடல் வந்து இருக்குது. மின்னலுடைய சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மெலோடியஸாக அந்த சாங் இருக்குது. அந்த மாதிரி தான் அடுத்து காதலிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு காதலன் பாடக்கூடிய பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். எஸ், நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரலில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. ஷாகுல் ஹமீத் கூட பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில், நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

ஒன்பது மணி 14 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ நாக ராகங்கள் நிகழ்ச்சியில தான் அவள் வருவாளா அவள் வருவாளான்னு ஒரு சூப்பரான சாங் நம்ம கேட்டோம். அதாவது அவளை

ரசித்த பின்னே நிலவை பிடிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வரியும் சொல்லுவார். இந்த பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே சொல்லிடலாம். அந்த கதாநாயகி எவ்வளோ அழகாக இருப்பாங்க, அந்த அழகில் கதாநாயகன் சூப்பராக மயங்கிட்டார் இல்லையா. சமீப காலமாகவே இந்த பாடல் மறுபடியும் வந்து இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேவரட்டாகவே போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அழகை வந்து வர்ணிக்கக்கூடிய ஒரு பாட்டுன்றதுனால. இப்போ அடுத்து ஒன்ஸ் மோர் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக, பெண்ணுடைய மனசு பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் பூவிலேருந்து தொடங்கக்கூடிய ஒரு சாங் தான் நம்ம கேட்க போகிறோம். எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ராவுடைய குரலில், சி வி ராஜேந்திரன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: 101.4 நீங்க எல்லாமே சமதூளு.
1: ஒன்பது மணி 21 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே வேளையில் இந்த முக்கியமான அறிவிப்பையும் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் எங்களை மாதிரியே ஒரு சிறந்த ஆர்ஜேவாக மாறணும்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பதிவை தரவிறக்கம் பண்ணணும். ஃபேஸ்புக் பேஜில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை அதில் ஃபில் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து கொடுங்க. நீங்களும் வந்து பயிற்சி பெற்று எங்களை மாதிரியே ஆர்ஜேவாகவும் மாறலாம். இந்த ஒரு சூப்பரான தகவலோடு நம்ம வந்துட்டு ரெயின்போ ராகங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி தான், அதாவது ஒரு பூவை வந்து பெண்ணோடு ஊமைப்படுத்தி நம்ம வந்து நிறைய பாடிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ அடுத்து வானிலை இருக்கக்கூடிய அந்த நிலவை நோக்கி நம்ம பாட வேண்டிய நேரமும் வந்தாச்சு. சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பே கண்டிப்பாக இந்த பாட்டை தான் நீ ப்ளே பண்ண போகிற அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எஸ், மின்சார கனவு திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் ரெண்டு பேருடைய குரலில், வைரமுத்துவோட வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மதூளு.

ஒன்பது மணி 30 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். விண்ணிலவேன்னு நிலவை வர்ணிச்சு பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அழகான சாங் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வானத்தில் நிலவு இருக்கோ இல்லையோ அந்த அழகை பார்க்குறதுக்குன்னே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம அடுத்து பூந்தோட்டத்துக்குள்ளே போகும்பொழுது நமக்கு பிடிச்ச ஒரு பூ இருக்கும், அதுதான் ரோஜா பூ. அந்த ரோஜா பூ பற்றின ஒரு பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். எஸ், சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ரோஜா பூ சின்ன ரோசா பூ, சாரி ரோசா பூன்னு சொல்லுவாங்க அவங்க ஊர் ஸ்லாங்கில், ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அப்படின்னு அந்த சாங் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதாவுடைய குரலில், விக்ரமனுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நேர்ந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.

9:35 ஆகிட்டுருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப அழகான பாடல்கள் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அடுத்து ஜீன்ஸ் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த சாங் நான் எதுக்காக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இருவர் இருக்கிறாங்க, அந்த இருவருமே இரண்டு பேருக்கும் காதல் வருது. ஆனால் அந்த பாடலை வரிகள் மட்டும் இல்லாமல் அதோடைய காட்சி அமைப்பும் சரி, அந்த உணர்ச்சிகள் ரெண்டு பேருடைய அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஃபேஷியலான எக்ஸ்ப்ரெஷன் ஆர் டான்ஸ் மூவ்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மெலடியோடு சேர்ந்து மாடர்ன் டெக்னாலஜியும் நமக்கு அன்றைக்கி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். எஸ், நித்யஸ்ரீ அவர்களோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நேர்ந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள.

9:41 ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் இவ்வளவு நேரம் நம்ம ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் நம்ம கேட்டோம். அதாவது இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ, கால்கள் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றலோ. எவ்வளோ சூப்பரான ஒரு வரி இல்லையா? அதே தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இரவு பகல் எப்படி பாதி பாதி வருதோ அதே மாதிரி மகிழ்ச்சியும் துன்பமும் பாதி பாதி வரும். அதே சமயம் கால்கள் இரண்டு இருக்குது, கைகள் இரண்டு இருக்குது, நம்பிக்கையோடு நடந்து போகணும், அதுதான் வந்து பயணத்துடைய அடையாளம் அப்படின்றத காதலோடு சேர்த்து ஒரு சூப்பரான தத்துவத்தையும் மறைச்சு இதன் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாங்குக்கும் எனக்கும் என்ன ஒரு ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடலில் வந்துட்டு கடைசி பகுதியில் வந்துட்டு கிராஃபிக்ஸில் காட்டுவாங்க, அது அழகாக இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சில சமயம் பயமுறுத்தக்கூடிய வகையில் சில கிராஃபிக்ஸ்லாம், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்லாம், இதெல்லாம் ரியலாக நடக்குமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வந்து எனக்கு அப்போ இருந்தது. அப்போவே வந்துட்டு அந்த விஎஃப்எக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிராஃபிக் காட்சிகளுடைய அந்த அழகான சீன், அதை வச்சு ஒரு கிளாசிக்கலான சாங்கை மூவ் பண்ணதே வந்து ஒரு பெரிய மூவ்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருந்தாலோ இல்லை இந்த பாட்டை வந்து டிவிலேயோ தியேட்டர்லேயோ பார்த்துருந்தாலோ உங்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இந்த பாட்டை கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து அறிவுமதியுடைய வரிகளில் ஹரிஹரனுடைய இசையில் சிற்பியுடைய ஹரிஹரனுடைய குரலில் சிற்பியோட இசையில் உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

9:53 முடிஞ்சு 54 ஆக போகிற இந்த வேளையில் ரெயின்போ ராகங்களுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து 10 தொடர்ந்து ரெயின்போ ரீவைண்டில் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து இப்போதைக்கு தற்காலிகமாக விடைபெற போகிறது நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜி சஞ்சய். அடுத்து உல்லாசம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதுக்கு முன்னாடி நம்ம சித்ரா அப்புறம் கிருஷ்ணராஜுடைய குரலில் ஒரு அழகான சாங் அகஸ்தியனுடைய வரிகளில் தேவாவுடைய இசையில் வந்து கேட்டோம். அடுத்து உல்லாசம் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன், ஸ்வர்ணலதா மற்றும் பவதாரிணி இவங்க 3 பாடியிருக்கிற பாடலை நம்ம கேட்கலாம் கார்த்திக் ராஜாவோட இசையில். ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.

0: ரெயின்போ ரிவைன்.
1: பத்து மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் இருக்கிறீங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் காலத்தை வென்ற காவிய பாடல்கள் உங்களுக்காக வரிசையை எடுத்து வச்சிருக்கேன். நிகழ்ச்சியில் உங்க கூட பயணம் பண்ண போறது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல், பி சுஷிலாவுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குற அழுதுட்டே இருக்கு?
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

பத்து மணி பத்து நிமிடம் ஆகிட்டு இருக்கு. எல்ஆர் ஈஸ்வரியோடைய குரல்ல, வாலியோட வரிகளில், கோவர்தனம் அவர்களுடைய இசையில, பூவும் பொட்டும் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் நம்ம வந்து கேட்டு முடிச்சு வந்தாச்சு. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையத்தின் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில். அந்த நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி வர ஒரு அழகான எப்பிக்கான சாங்ஸை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், மூன்றெழுத்து அப்படின்ற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

பத்து மணி 18 நிமிடம் ஆகிட்டிருக்கக்கூடிய வேளையில் ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியில் கண்ணன் என் காதலன் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா ரெண்டு பேரோட குரலில், வாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் கேட்டு முடித்து வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் பாரதியும் சேர்ந்து பாடியிருக்காங்க. கண்ணதாசனுடைய வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையில் ஸ்நேகிதி அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 103.4.

தரகடதான்

கண்ணதாசனுடைய வரிகள்னாலே அது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு சொல்லிட்டு அந்த நாயகி நாயகனை நோக்கி அழகாக திரும்பி பார்ப்பாங்க. நாயகனும் தன்னோட வேலையான அந்த நாதஸ்வரத்தை ஊதி அந்த இசைக்கு வந்துட்டு அந்த நாட்டியத்திற்கு மேலும் ஒரு அழகை சேர்த்துக்கிட்டே இருக்காரு. மானாட மயிலாட அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அது பாடும்பொழுது சுஷிலாமாவுடைய குரல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே நம்மளை வந்து ஒரு இசை உலகத்துக்கே அப்படியே கூப்பிட்டு போகுது. தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து தான் மறைந்திருந்து பார்க்கும் அந்த சாங்கை அந்த பாடலை நம்ம வந்து கேட்டு முடித்து வந்தோம். பி சுஷிலாவுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் கேட்டு முடித்து வந்தாச்சு. நம்மலாம் சின்ன வயசில் வந்துட்டு ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்போது நம்ம ஒரு விதமாக கேட்போம், என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு வந்து விளையாட்டாக கேட்குறது உண்டு. நான்லாம் வந்துட்டு சின்ன வயசில் ஒரு பழைய பாட்டை கேட்டு இப்படிலாம் நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து கேட்டிருக்கேன், என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு விளையாட்டை குழந்தைத்தனமாக நான் பேசுவேன். ஆனால் அதையே வந்துட்டு ரசிப்பாங்க. அது வந்து ஏன் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த பாடல் வந்து உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலேருந்து தான் கேட்க போகிறோம். எஸ், அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரி தான் என் கேள்விக்கு என்ன பதில். யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்களுடைய குரலில், வாலியுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: மணித்தூள்.
1: பி சுஷிலா அவர்களுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் நம்ம அன்று கண்ட முகம் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான சாங்கை வந்து கேட்டு முடித்து வந்தாச்சு. அடுத்து இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் புதிய பூமி அப்படின்ற ஒரு திரைப்படத்திலேருந்து விழியே விழியே அப்படின்ற ஒரு பாடல். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா ரெண்டு பேரோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டினேந்திரங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோல்.

0: Rainbow FM Mutiyo na Pulinalu ingi ellame samadulu.
1: 10:48 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ரீவன் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நம்ம இதுவரைக்கும் கேட்டது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில், எல்லா ஈஸ்வரி மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் குற்றால மலையிலே அப்படின்ற ஒரு பாடல் கேட்டோம். உயிரா மனமா அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து. அடுத்து ரகசிய போலீஸ் 115 அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா ரெண்டு பேரோட குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் ஒரு பொருத்தமான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள்.

0: விஷயத்துக்கு எதிர்த்தா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய் தான் தீருவேன்.
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: சம்சாரம் என்று சொல்லணும், நீயோ அளவோடு புள்ள பெறணும்.
1: ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக குடியிருந்த கோவில் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடிய ஒலி விளக்கு அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டாச்சு. அடுத்து குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இருவரோட குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் ஒரு பாடல் கேட்கலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
2: நீயே தான் எனக்கு மனவாட்டி, நீயே தான் எனக்கு மன

கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ரெயின்போ ரீவெண்ட் நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையத்தின் எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த இனிய பொழுது, இந்த இரவான நேரத்தில், இந்த இனிமையான இரவு நேரம் உங்களுக்கு இனிமையாக இருந்து அடுத்த நாள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான விடியலாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி, நிகழ்ச்சியிலிருந்து இத்தோடன் உங்களிடமிருந்து விடைபெறு கொள்வது நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.

0: எல்லாம் தோழு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையத்தின் FM ரெயின்போ 101.4. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். இணைந்திருங்கள்.

சிசைவழும் இரவில் இனிமையான பாடல்களோடு இணைஞ்சிருக்க போகிறீங்க. பாரதிய தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, அதோடு பார்த்திங்கன்னா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஸ் மனசு மயங்கும். எஸ் உங்களுக்காக நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எடுத்து வச்சிருக்க பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக காத்துட்ருக்க பாட்டு கிருஷ்ணராஜ் மற்றும் தேவா ரெண்டு பேரும் பாடின பாடல் வாலி அவங்களுடைய அகனவரிகளில். தேவா அவங்களுடைய இசையில் தான் நிகழ்ச்சியில் முதல் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், உங்களுக்காக காதல் கோட்டை படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளேரிக்கா பெஞ்சு வெள்ளேரிக்கா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட. எஸ் உங்களோட நான் சஹா பார்த்திபன்.

0: 11:06, ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவா அவங்களுடைய இசையில் தான் எடுத்து வச்சுருக்கேன். லிரிக்ஸிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் எழுதின பாடல், மனோ மற்றும் கிருஷ்ணராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. நினைவிருக்கும் வரை படத்துலேருந்து தான் அந்த பாட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு. திருப்பதி எழுமலை வெங்கடேசா அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்கு காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.
1: சந்தியா
2: ஜானி சந்தியா, சந்தியா ஜானி,
1: ஓஹோ
2: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல்
1: தானே.
2: சந்தியாவின் கலர் என்ன வெள்ள, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வள்ளியும் செய்துதானே. பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா பெரும் பணக்காரி சாரியாள், ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு, சாரால நம்ப பிரியாளாவும் நம்ப ஆனா எல்லாரும் ஆன மாதிரி தானே.

எஸ் காதலுக்கு பச்சைக்கோடி காட்டுலேசா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான பாட்டை கேட்டு முடிச்சிங்க. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா அப்படிங்கிற பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ஒன்ஸ் மோர் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். மனு மற்றும் சுனலை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான். என்ன பாட்டு? எஸ் ஊட்டி மலை பியூட்டி உன் பேர் என்ன அடி அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு.

11:18 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஊட்டி மலை பியூட்டி உன் பேர் என்னம்மா அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், எஸ்பிபி அவங்களுடைய குரல் மற்றும் சுனலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் பாஷா. படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு, ரா ராமையா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாமான்னு வச்சுருங்க இசையலையோடு.

0: 11:25 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க பாஷா படத்திலிருந்து. தொடர்ந்து உங்களுக்காக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல் என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவா மற்றும் சபேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் ஆனந்த பூங்காற்றி படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் என்னாச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் அணிஞ்சிருங்க இசையலையோடு.
1: சாமியை கூப்பிடுறேன்டா.
2: கூப்பிடு கூப்பிடு.

0: எஸ் ரொம்ப அழகான பாடல் மீனாட்சி பாட்டு கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவா அவங்களுடைய இசையில் தான் பாடல் எடுத்ததாக காத்துட்ருக்கு. காதல் கோட்டை படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், கவலைப்படாதே சகோதரா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைச்சிருங்க இசையலையோட.
1: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாதே.

0: எஸ் கவலைப்படாதே சகோதரா அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. பிரியமுடன் பாடலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் உங்களுக்காக பாட்டு என்ன காத்துட்ருக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒயிட் இல்லகான் கோழி ஒன்று கூவுது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் உணைச்சிருங்க இசையலையோட.
1: ஒயிட் இல்லகான் கோழி ஒன்று கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு.

11:40 ரொம்ப அழகான பாடல் ஒயிட் லகான் கோழி ஒன்று கூவுது அப்படின்னு பாட்டு கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தனத்தில் உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கண் எதிரே தோன்றினால் படத்திலிருந்து சலோமியா அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், முடிஞ்சிருங்க இசையோடு.

எஸ் 11:45 உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. விஷ்ணு படத்துலேருந்து தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தொட்டப்பெட்ட ரொட்டு மேலே ஒட்டப்ப ரொட்டா அப்படிங்கிற பாட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு.

0: எஸ் 11:52 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக சூரியன் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். மனோ ஜானகி மற்றும் குழுவினர் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் தான் லலாக்கு டோல் டப்பிமா அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம் முடிஞ்சிருங்க இசையோட.
1: மரமும் பங்கும் அம்மலையும் பங்கும்.

11:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். முகநூலில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் பர்வதவர்தினி, சிவகுமார், ரங்கராஜன், மாதவரம்லேருந்து வீரராகவன், தொடர்ந்து ரமா, சாந்தி, ரமேஷ், எல்லாரும் இணைஞ்சிருந்தீங்க. மாதவரம் வீரராகவன்

0: ரொம்பவே அழகான ஒரு வரிகளோடு பண்ணியிருக்காரு. வணக்கம் நண்பரே, மனசு மயங்கள் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனந்த பெரும் மதகாலம் அனைத்தும் கீதங்களும் அற்புதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்பவே நன்றி. தொடர்ந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனியிரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனியிரவு வணக்கம், மனசு மயங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலாக ஒழித்த காதல் கோட்டை பாட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளரிக்கா மிஞ்சி வெள்ளரிக்கா பருவதோடனே ஸ்ட்ரைட். இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பாடல்கள் இருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு சபேஷ் மற்றும் தேவா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் நினைவிருக்கும் வரை படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா காத்தடிக்குது காத்தடிக்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்டுச்சிருங்க. திரும்பவும் உங்களை நான் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.
1: தாதரன் ஐயா ரசா தாதரணி
2: தொடடு நோதுரா
3: வண்டம்பா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1

0: முத்தம்
1: நித்தம் நித்தம்
0: தொத்து தரும் பாவைப்பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

எந்த காலிங்கனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததில்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. ஒவ்வொரு பாரதிய தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பிள்ளையார் பாடல்கள் தொகுப்பிலிருந்து யாரி வணங்கிட வேண்டும் என்னும் பாடலை சூளமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் பாட கேட்கலாம்.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பக்த மார்கண்டேயா திரைப்படத்திற்காக ஓம் நம சிவாய எனும் பாடல், வி நாயகி பி லீலா அவர்கள் குரலில்.

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய

விவத் பாரதி தமிழ் பண்பாடு 2:03, நேரம் சரியாக 4:10. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். செங்கல்பட்டு என்இ குணசேகரன், என்இ வெங்கடராமன் நாகஸ்வரம், ஓங்கூர் டி ஜீவா தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நயன விநாயகனே எனும் பாடல், கம்பீர நாட்டை ராகம், ஆதிதாளம், சரவண பவானந்தா சாகித்யம்.

4:21 நிகழ்ச்சியில் நடத்த பாடலாக நீ தயா ராதா எனும் பாடல், வசந்த பைரவி ராகம், ரூபகம் தாளம், தியாகராஜர் சாகித்யம்.

4:30 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ராமனுக்கு மன்னன் முடி என்னும் பாடல், ஹிந்தோளம் ராகம் ஆதித்தாளம், அருணாச்சலா கவிராயர் சாகித்யம்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஜகதோதரணா எனும் பாடல், கபிராகம், ஆதிதாளம், பிதேவர் நாமம்.

பொங்கு மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது செங்கல்பட்டு என் இ குணசேகரன், என் இ வெங்கடராமன் நாகஸ்வரம், ஓங்கூர் டி ஜீவா தமிழ்.

நேரம் 5 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விக்னேஸ்வர சுப்ரபாரதம், டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவிலும் சந்தி இரண்டன் மாட்டும் ஓகையின் விக்ன கிருது காக்க இராக்கதர் பூதம் உருவேதாளம் மோகினி பேய் இவையாதி உயிர்த்திரத்தால் வரும் துயர்

ஒளி புகழ் குலம் வண் சரீரம் முற்றும் பதிவான தனம் தானியம் கிரகம் மனைவி மைந்தர் பயில் நட்பாதி கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்க காமர் பவுத்த